வணக்கம் நேயர்களே, இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இசை அமுதம். திர இசை பக்தி பாடல்களாக கேட்டு ரசிக்கலாம் இசை அமுதம். இசையமுதம் தரும் முதல் கானம் பி. சுசீலா குரலில் சரஸ்வதி சபதம் திரைப்படத்திலிருந்து.

இசை பக்தி பாடல்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இசை அமுதம். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. வரும் பாடல் கே.வி. மகாதேவன் இசையில், திருவருட்செல்வர் திரைப்படத்திலிருந்து.

5:42 கேட்டு கொண்டிருக்கிறோம் இசை அமுதம். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. வரும் பாடல் ராஜகாளி அம்மன் திரைப்படத்திலிருந்து.

இருக்கிறோம். இசை அமுதம், இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வரும் பாடல் தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து.

கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். 5:84 இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். அடுத்து வரும் பாடல் காந்தாரா திரைப்படத்திலிருந்து.

0: கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக இன்று பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா செல்கிறார். போதைப்பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதே அரசின் முக்கிய இலக்கு என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தேயிலை தொழிற்சாலையில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாநில அரசு முறையாக செய்து தர வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாநகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 4 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று சக வீராங்கனை உனாட்டி ஹூடாவை எதிர்கொள்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்
1: இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரி சமூக நீதி விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவிகள் விடுதிகளில் நடைபெறும் தவறுகள் மற்றும் அசாம்பாவித சம்பவங்கள் குறித்து புகார் தெரிவிக்க 9445477016 என்ற வாட்ஸ்அப் எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே மாணவ மாணவிகள் விடுதிகளில் உள்ள குறைபாடுகள் தொடர்பாக மேற்படி 9445477016 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்.
0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் புதிய காலை

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கே காசி ஆறுமுகம் அவர்கள்.
2: குழந்தையின் மீது அன்பு காட்டுவது ரொம்ப முக்கியம். அதனுடைய புன்சிரிப்பை பார்த்து மகிழ்கிறோம், இதெல்லாம் ரொம்ப அவசியம். அதே சமயத்தில் எங்கே கண்டிப்பாக இருக்க வேண்டுமோ அங்கே கண்டிப்பாகவும் இருக்க வேண்டும். அது எப்படி முடியும்? இயற்கை நமக்கு பெற்றோர்களை கொடுத்திருக்கிறது. இதில் அம்மா என்பவள் எப்படி இருக்க வேண்டும், அப்பா என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற ரகசியம் இருக்கிறது. நாம் உயிர் எடுத்ததில் முதல் காரணம் அப்பா அம்மா. உயிரெழுத்தில் முதல் எழுத்து அவர்களுக்கு ஆ. அடுத்து என்ன அழகு என்றால் அம்மாவின் இம் மா இரண்டும் மெல்லின எழுத்து, அப்பாவில் இப் பா இரண்டும் வல்லின எழுத்துக்கள். என்ன அர்த்தம்? அம்மா 2 மடங்கு மென்மையாக இருக்க வேண்டும், அப்பா 2 மடங்கு வன்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பம் குடும்பமாக இருக்கும். அம்மாவும் வன்மையாக இருந்து அப்பாவும் வன்மையாக இருந்தால் அந்த வீட்டில் குழந்தைகள் சந்தோஷமாகவே வாழ முடியாது. இதற்கு நேர்மாறாக அம்மாவும் ரொம்ப மென்மையாக இருந்து அப்பாவும் ரொம்ப மென்மையாக இருந்தால் அப்போதும் அந்த வீட்டில் குழந்தைகள் நன்றாக வாழ முடியாது. இதை எப்படி புரிந்து கொள்வது? அம்மாவின் அன்புதான் பிரதானம். அதற்கு ஒரு உதாரணம். பள்ளிக்கூடம் முடிந்து பையன் வீட்டுக்கு வருகிறான். வரும் வழியில் மழை பெய்கிறது. உடனே அந்த பையன் தன்னுடைய பள்ளி புத்தகப்பை எடுத்து தலையில் வைத்து கொண்டு வேகமாக வீட்டுக்கு ஓடி வருகிறான். அவனுடைய அப்பா உட்கார்ந்திருக்கிறார். நலஞ்சிட்டு வந்த பையனை பார்த்து, ஏண்டா மழை நின்னதுக்கப்புறம் வந்திருக்கலாமே, இப்படி தொப்பையாக நலஞ்சி வந்திருக்கிற அப்படின்னு திட்டுறார். இதை கேட்டு அவனுக்கு சங்கடமாக போயிடுது. உடனே அவன் சமையல் கட்டில் இருந்த அம்மா கிட்ட போகிறான். உடனே அந்த அம்மா கைகள்லாம் தொட்டு பார்த்துட்டு, சி இந்த மழை என் பையன் வீட்டுக்கு வர்றப்ப தான் வரணுமா, கொஞ்ச நேரம் கழித்து வந்துடக்கூடாதா என்று மழையை திட்டுகிறார். அம்மாவிற்கு அன்பு வழியே சிந்திக்கிற மனோபாவம் இருக்க வேண்டும். அப்பாவிற்கு அறிவு வழியே சிந்திக்கிற மனோபாவம் இருக்க வேண்டும். அம்மா என்பவள் மென்மையாக இருக்க வேண்டும், அப்பா என்பவர் வன்மையாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் அம்மாவில் மெல்லினம் அப்பாவில் வல்லினம் இரண்டும் கலந்தால் குடும்பம் சரியாக இருக்கும். சில பிள்ளைகள் சேட்டை செய்தால் அவர்களை அடிப்பதா வேண்டாமா என்று யோசிப்பார்கள். அது பிள்ளையை பொறுத்தது, சில பெற்றோர்களையும் பொறுத்தது. அப்பா கோபமாக இருந்தால் அம்மா அன்பு காட்ட வேண்டும், அம்மா கோபமாக இருந்தால் அப்பா அன்பு காட்ட வேண்டும். இரண்டு பேரும் ஒரே சமயத்தில் கோபத்தை காட்டக்கூடாது. இது ஒரு குடும்பத்தின் ரகசியம். பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்றால் குறைவான குழந்தைகள் இருக்கும் வீட்டில் அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்ப்பார்கள். அந்த குழந்தை எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பார்கள். அந்த குழந்தை எப்படி தப்பு பண்ணினாலும் பொறுத்துக் கொள்வார்கள். இது ஒரு வகையில் தவறு. இன்னும் சில வீடுகளில் நம் கஷ்டம் நம்மோடு என்று பிள்ளைகளுக்கு கூட சொல்ல மாட்டார்கள். இதுவும் ஒரு வகையில் தவறுதான். குழந்தைகளுக்கு ஓரளவிற்கு மேல் எல்லாமே புரிய வைக்க வேண்டும். வீட்டில் அம்மா அப்பா பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்தே அனைத்து விஷயங்களை பற்றியும் பேச வேண்டும். வீட்டின் கஷ்டம் என்ன, வீட்டின் நிலைமை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் ஒரு பொருள் வாங்கினால் கூட கலந்து ஆலோசித்து தான் வாங்க வேண்டும். வீட்டில் எல்லோரும் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்றால் அது குழந்தைகளுக்கு புரிய வைக்க வேண்டும். வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று நீங்கள் வேண்டுமானால் குழந்தைகளோடு சேர்ந்து பேசி பாருங்கள். அந்த வீட்டில் சண்டை குறையும். இதெல்லாம் குழந்தைகளிடம் மனம் விட்டு பேச வேண்டிய விஷயம். குழந்தைகளுக்கு வாழ்க்கையை புரிய வைக்க வேண்டும், பிரச்சனைகளை புரிய வைக்க வேண்டும், பணத்தின் அருமையை பற்றி அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். நாம் இன்னொரு கருத்தை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். நாம் என்ன நல்ல கருத்துக்களை நினைக்கிறோமோ அதை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளாமல் விருப்பப்படி நடக்கின்றனர் என்றால் அவர்களை நாம் தலையில் வைத்து கொண்டாடக்கூடாது. நம்முடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு நடக்கிறவர்கள்தான் நம்முடைய பிள்ளைகள். வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகள் என்பதற்காக அவருடைய கருத்துக்களுக்கெல்லாம் நாம் அடிபணியக்கூடாது. சரியான தர்மமுடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகள் நடக்கவில்லை என்றால் நம்முடைய பிள்ளைகளே அல்ல என்ற முடிவு செய்ய வேண்டும். எனவே வாழ்க்கையின் அடையாளம் கருத்தரிப்பதெல்லாம் பிள்ளைகள் இல்லை, கருத்தறிந்து நடப்பதுதான் பிள்ளை. இந்த தெளிவை பெறுகிறவர்கள் வாழ்க்கையில் உயர்கிறார்கள்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கே காசி ஆறுமுகம் அவர்கள்.

0: ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
1: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
2: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டே.

0: வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நேரம் 6:15 இணைந்திருக்கிறோம் புதிய காலை.
4: July 22 இந்நாளின் சிறப்பு. ஐரோப்பிய நாட்கணக்குகளில் பையன் பரவலாக அறிந்த 22/7 என்ற வகைப்பாட்டின்படி 7 ஜூலை மாதம் 22 கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த கொண்டாட்ட தினம் நாட்டுக்கு நாடு வேறுபடும். தனியே உலகை சுற்றி வந்த முதல் மனிதர் வைலி

0: இன்றைய நாட்கணக்குகளில் பையன் பரவலாக அறிந்த 22/7 என்ற வகைப்பாட்டின்படி 7ஆம் மாதம் ஜூலை மாதம் 22ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த கொண்டாட்ட தினம் நாட்டுக்கு நாடு வேறுபடும். தனியே உலகை சுற்றி வந்த முதல் மனிதர் வைலி போஸ்ட் 7 நாட்கள் 18 மணி நேரம் 45 நிமிடங்களில் 1933ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி நியூயார்க்கை வந்தடைந்தார்.
1: 2009ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி 21ஆம் நூற்றாண்டின் மிக நீண்ட சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. வட இந்தியா, நேபாளம், வங்கதேசம் போன்ற இடங்களில் முழு கிரகணம் ஏற்பட்டது.
0: 2019ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி இந்தியாவில் சந்திரயான் 2 என்ற விண்கலம் நிலாவை ஆய்வு செய்வதற்காக ஏவப்பட்டது.
1: தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களின் பிறந்த தினம் 1933ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி.
0: இந்தியாவின் முன்னோடி பெண் மருத்துவரும் சமூக போராளியுமான முத்துலட்சுமி ரெட்டி அவர்களின் நினைவு தினம் 1968 ஜூலை 22ஆம் தேதி.
1: தமிழக திரைப்பட நடிகர் TS பாலையா அவர்களின் நினைவு தினம் 1972ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் தேதியாகும்.
0: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

அசைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் புதிய காலை. நேரம் 6:17:20. நம் பண்பலையில் இன்று இனி கேட்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாக இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளு இன்று ஓர் செய்தியில் அறிவிப்புகளை தொடர்ந்து இன்று ஓர் செய்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையம் பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜடா கவிதா அவர்கள் தரும் தகவல்கள். 6:45 தன்னம்பிக்கை பாடல் கேட்கலாம். 6:55 பூந்தலில், 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், திருவெண்பாக்கம் ஸ்ரீ ஊன்றீஸ்வரர் திருக்கோயில் தகவல் வழங்குபவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடர்ந்து கேட்கலாம். 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தம்புதிய விருப்ப பாடல்களோடு. காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரைசை. 9:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்களில் இன்று என் விருப்பமாக, 10:30 ஒரு பட பாடல்கள் கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெறும். காலை 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு யார் நண்பன். 12:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 12:02 சிநேகிதியே. பிற்பகல் 1:00 வசந்த கானங்கள், 1:55 பாரதியார் பாடல், 2:00 பன்மொழி பாடல், 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 3:02 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலையில் வழங்கக்கூடிய ஆட்டக்களம், 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், மாலை 6:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள். விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்தி பூக்கள், 7:00 பாட்டு இது ஹிட். இரவு 8:00 யூகே கிளாஸ்கோவில் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் துவக்க விழா நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 8:30 அச்சாணி பெருங்காயம் தயாரிப்பு தொழில் செய்து வரும் சி ரவீந்திரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதி. 8:45 இன்றைய பாரதம், விருதுநகர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் செயல்பாடுகளும் மக்களுக்கான திட்டங்களும் குறித்து விருதுநகர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் மேலாண்மை இயக்குனர் ஜீவா அவர்களுடன் நேர்முகம். 9:00 காற்றில் வரியும் கடிதமலர்கள், 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், 11:59 முதல் 12:00

0: மணி முதல் அதிகாலை 4:45 வரை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய நிகழ்ச்சிகளை கேட்கலாம். இணைந்தரங்கள் நேயர்களை, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

புதிய காலை உங்களிடம் எல்லையற்ற பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் வரும் என்ற சுவாமி விவேகானந்தரின் நற்சிந்தனை வரிகளோடு புலருகிறது புதிய காலை.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்னண்ணா சொல்றே,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
2: என்ன குமார், ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே, கையில் அடிபட்டு
2: மண்ணாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்கிற? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா.

0: அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பார்க்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பார்.
1: நல்லது. கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம்.
3: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.
4: உணவே மருந்து, மருந்தே உணவு என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். இந்த ஒரு வரியில் மனித ஆரோக்கியத்தின் முழு தத்துவமும் அடங்கியுள்ளது. ஆனால் இன்று அந்த நிலை மாறிவிட்டது. நாம் உணவை ஆரோக்கியத்திற்காக சாப்பிடுவதில்லை, சுவைக்காகவும் வசதிக்காகவும் வேகத்திற்காகவும் தேர்ந்தெடுக்கிறோம். இன்றைய அவசர வாழ்க்கையில் சமையலுக்கு நேரமில்லை, வேலைப்பழு அதிகம். உடனே கிடைக்கும் உணவுகளை நம்முடைய முதல் தேர்வாக மாறிவிட்டன. சூப்பர் மார்க்கெட்டுக்குள் சென்றால் அழகான வண்ண பொதிகளில் அடைக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான உணவுப் பொருட்கள் நம்மை ஈர்க்கின்றன. குளிர்பானங்கள், சிப்ஸ், குக்கீஸ், சாக்லேட்டுகள், உடனடி நூடுல்ஸ், பீட்சா, பர்கர், சாசேஜ், நக்கட்ஸ், இவை அனைத்தும் நாம் அடிக்கடி வாங்கும் பொருட்களாகிவிட்டன. ஆனால் இந்த உணவுகள் உண்மையில் நமது உடலுக்கு என்ன செய்கின்றன என்று நாம் சிந்தித்து இருக்கின்றோமா? தீவிரமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் என்றால் என்ன? இயற்கையில் கிடைக்கும் உணவுப் பொருட்களை பல தொழில்துறை செயல்முறைகள் மூலம் மாற்றி நீண்ட நாட்கள் கெடாமல் வைத்திருக்கவும், அதன் சுவை, நிறம், மனம், கவர்ச்சி ஆகியவற்றை உருவாக்கவும் தயாரிக்கப்படும் உணவுகளே தீவிரமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அல்லது அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்றன. இந்த உணவுகளில் பொதுவாக அதிக அளவில் சர்க்கரை, உப்பு, செயற்கை நிறமூட்டிகள், சுவையூட்டிகள், பாதுகாப்பு ரசாயனங்கள், டிரான்ஸ் கொழுப்பு, சுத்திகரிக்கப்பட்ட மாவு போன்றவை சேர்க்கப்படுகின்றன. ஏனெனில் இவை சுவையாக இருக்கும், உடனே சாப்பிட முடியும், சமையல் தேவையில்லை, விளம்பரங்கள் மூலம் கவர்ச்சியாக காட்டப்படுகின்றன, குழந்தைகளுக்கு பிடிக்கும் வகையில் தயாரிக்கப்படுகின்றன. ஆனால் வசதிக்காக நாம் தேர்ந்தெடுக்கும் இந்த உணவுகள் பொதுவாக நமது உடலை பாதிக்க தொடங்குகின்றன. உடல் பருமன் அமைதியாக வரும் முதல் எச்சரிக்கை. இந்த உணவுகளில் அதிக அளவு கலோரி இருக்கும், ஆனால் உடலுக்கு தேவையான நார்ச்சத்து மிகவும் குறைவாக இருக்கும். இதனால் வயிறு விரைவாக நிரம்பினாலும் உடலுக்கு தேவையான சத்துக்கள் இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் கிடைக்காது. அதிகப்படியான கலோரிகள் கொழுப்பாக சேமிக்கப்படுகின்றன. இதன் விளைவாக உடல் எடை அதிகரிக்கிறது. இன்று உலகம் முழுவதும் குழந்தைகளிடையே கூட உடல் பருமன் அதிகரித்து வருவதற்கு வாழ்க்கை முறை மாற்றங்களுடன் அதிக அளவில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளும் ஒரு காரணமாக கருதப்படுகிறது. உணவு பாக்கெட்டில் என்ன இருக்கிறது என்பதை படித்திருக்கிறோமா? நாம் வாங்கும் ஒவ்வொரு உணவு பொதியிலும் இன்கிரீடியன்ஸ் என்ற பட்டியல் இருக்கும். அதில் என்னென்ன சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை படிப்பது ஒரு நல்ல பழக்கமாகும். நமக்கே உச்சரிக்க முடியாத அளவுக்கு நீண்ட ரசாயன பெயர்கள் அதிகமாக இருந்தால் அந்த உணவை அளவோடு பயன்படுத்துவது நல்லது என்று பல சுகாதார அமைப்புகள் பரிந்துரைக்கின்றன. நாம் உணவில் இயற்கை உணவுகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். பழங்கள், காய்கறிகள், கீரைகள், முழு தானியங்கள், பயறு வகைகள் போன்றவற்றை தினசரி உணவில் சேர்க்க வேண்டும். வீட்டில் சமைத்த உணவை சாப்பிட வேண்டும். இனிப்பு பானங்களுக்கு பதிலாக இளநீர், மோர், எலுமிச்சை சாறு போன்ற இயற்கை பானங்களை தேர்ந்தெடுக்கலாம். ஒரு குடும்பத்தில் உணவு பழக்கத்தை மாற்றுவது பெற்றோரிடமிருந்துதான் தொடங்க வேண்டும். குழந்தைகள் அதை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள். பெற்றோர் வீட்டில் சத்தான உணவை சாப்பிட்டால் குழந்தைகளும் அதையே பின்பற்றுவார்கள். பள்ளிகளில் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை பற்றி மாணவர்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். பள்ளி உணவகங்களில் சத்தான உணவுகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். அதிக பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அளவோடு மட்டுமே பயன்படுத்துவோம். ஆரோக்கியமான குடும்பத்தையும் ஆரோக்கியமான சமூகத்தையும் உருவாக்குவோம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை, வழங்கியவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் 6ஆம் நாள் புதன்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஓர் செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் ஜூலை மாதம் 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் சிறுதானியத்திலிருந்து குக்கீஸ் ப்ரௌனி தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெறவுள்ளது. இலவச நேரடி வகுப்பான இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு கட்டாயம். முன்பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9488575716. முன்பதிவு செய்ய வேண்டிய எண்கள் மீண்டும் ஒரு முறை 9488575716. பதிவு செய்ய காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். இலவச நேரடி வகுப்பில் பதிவு செய்து சிறுதானிய குக்கீஸ் தயாரிப்பு மற்றும் ப்ரௌனி தயாரித்தல் பயிற்சியை பங்கு பெற்று பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம் கேட்டுக்கொள்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பசு எருமை இனங்களை கோமாரி நோயிலிருந்து பாதுகாக்கும் வகையில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை அனைத்து கிராமங்கள், நகராட்சி, மாநகராட்சியில் செலுத்தப்பட உள்ளது. மொத்தம் 141,300 கால்நடைகளுக்கு வாய் மற்றும் கால் நோய் தடுப்பூசி செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முகாம் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் மூலம் நடைபெற உள்ளது. இந்த நோய் தாக்கும் பட்சத்தில் கால்நடைகளுக்கு சரிவர உணவு உண்ண இயலா நிலை, அதீத காய்ச்சல் மற்றும் வாயில் உமிழ்நீர் வடிதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். இதனால் கால்நடைகளில் பால் உற்பத்தி பாதிக்கப்படும். மேலும் இந்நோய் மிக விரைவாக பரவும் தன்மை கொண்டது. இதனை தடுப்பதற்கு விருதுநகர் மாவட்டத்தில் 82 கால்நடை மருந்தகங்கள் மற்றும் 6 கால்நடை மருத்துவமனைகளில் பணிபுரிவோரை கொண்டு ஒரு கால்நடை உதவி மருத்துவர், கால்நடை ஆய்வாளர் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசி குழுவினரால் இலவசமாக FMD தடுப்பூசி போடப்பட உள்ளது. மேலும் தடுப்பூசி பணி முடிவடைந்தவுடன் கால்நடை வளர்ப்போர் தங்களது ஆதார் எண் மற்றும் பதிவு செய்த அலைபேசி எண்ணிற்கு வரும் OTP-ஐ தடுப்பூசி குழுவினருக்கு தெரிவித்து பாரத் பசுதான் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் அரசின் கால்நடை பராமரிப்புத்துறை நலத்திட்டங்களை பெறலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறார். மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் ஜூலை மாதம் 27ஆம் தேதி வாழைப்பூவிலிருந்து பல்வேறு மதிப்பு கூட்டு பொருட்கள் பற்றிய பயிற்சி நடைபெறவுள்ளது. இந்த இலவச நேரடி வகுப்பில் பங்கு பெற முன்பதிவு கட்டாயம். முன்பதிவு செய்ய அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 9488575716. பதிவு செய்ய காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். வாழைப்பூ மதிப்பு கூட்டு பயிற்சியான இலவச நேரடி வகுப்பு கலந்து கொண்டு பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம் கேட்டுக்கொள்கிறது. இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையத்தின் பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
2: மேலாண்மையில கட்டுப்படுத்துற இன்னொரு ஒரு முக்கியமான பூச்சி என்னன்னா புரோடீனியா புழுன்னு சொல்லுவாங்க. இப்ப நிலக்கடலை எல்லாம் அதிகமா இருக்கும், பயிர் வகை பயிர்கள்ல கூட இந்த புரோடீனியா புழு வரும். இந்த நிலக்கடலையில வந்து இந்த புரோடீனியா புழு ரொம்ப அதிகமா வரும். இந்த புரோடீனியா புழு எப்படின்னா பகல் நேரத்துல வந்து மண்ணுக்குள்ள இருக்கும்,

0: ஆனா ராத்திரி நேரங்கள்ல வந்து வெளியே வந்துட்டு அந்த பயிர்களை வந்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் கொண்ட ஒரு புழு இது. அப்ப பகல் நேரங்கள்ல வந்து மண்ணுக்குள்ள இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப இலைகளை வந்து சாப்பிடக்கூடியது. இலைகளை வந்து கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு மாடு மேஞ்ச மாதிரி பயிர்கள் எல்லாம் ஆயிரும். அதனால இது வந்து மண்ணுக்குள்ள பகல் நேரங்கள்ல இருக்கிறதுனால பகல் நேரங்களை நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி வந்து நல்லா பாய்ச்சிட்டோம்னா அந்த தண்ணிக்குள்ளேயே வந்து அந்த மூச்சு முட்டு அது வந்து அந்த புழு செத்து போயிடும். இந்த மாதிரி ஒரு சில உதாரணங்கள் இருக்கு. இதுல வந்து நீர் மேலாண்மை அப்படிங்கறதுல கூட நம்ம வந்து பூச்சியை வந்து கட்டுப்படுத்தலாம் இதெல்லாம் வந்து ஒரு சிறந்த உதாரணங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னன்னா கலை செடிகள் நிர்வாகம். கலை செடிகள் நிர்வாகத்துக்கு பூச்சி மேலாண்மைக்கு என்ன தொடர்பு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது இந்த கலை மேலாண்மை அப்படிங்கிறது நிறைய பூச்சிகள் வந்து கலைகளை கூட சாப்பிடக்கூடியதா இருக்கு. அப்ப என்னன்னா கலைகளை வந்து அகற்றுவதால இப்ப கலைகள் கூட சேர்ந்து இருக்குதுன்னா அந்த கலைகள் மேலையும் இனப்பெருக்கம் செய்யும். அப்புறம் வந்து நம்ம பயிர்கள் மேலையும் இனப்பெருக்கம் செஞ்சு நம்ம வயல்ல வந்து அதிகமான எண்ணிக்கையில பூச்சிகள் வந்து இருக்கும். அதனால நம்ம என்னன்னா கலை மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். கலைகள் எல்லாம் அகற்றி சுத்தமா வச்சுக்கணும். அப்பதான் நம்ம வயல்ல பூச்சியோட எண்ணிக்கை வந்து கம்மி ஆயிரும். இந்த மாதிரியான ஒரு சில மேலாண்மை முறைகள் இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு சில இது பார்த்தோம்னா ஒரு பொறிகள் பொறிகள் பத்தி இப்ப நான் வந்து பொறிகள் பத்தி நான் உங்களுக்கு நான் சில இது சொல்றேங்க. இப்ப பொறிகள்ல வந்து ரொம்ப முக்கியமானது வந்து ஒட்டு பொறிகள்னு சில இது இருக்கு. எப்படின்னா மஞ்சள் வண்ண ஒட்டு பொறிகள் இருக்கு, இல்லைன்னா வந்து நீல வண்ண ஒட்டு பொறிகள் கூட இருக்கு. இப்ப மஞ்சள் வண்ண ஒட்டு பொறிகள் அப்படின்னா இப்ப நான் சொன்னதுல பயிர் வகை பயிர்கள்ல மஞ்சள் தேமல் நோய் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த மஞ்சள் தேமல் நோயை வந்து பரப்பக்கூடியது வெள்ளை ஈ அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்க. இப்ப வந்து மஞ்சள் வண்ண ஒட்டு பொறிகள் வந்து இந்த பயிர் வகை பயிர்கள்ல நம்ம கட்டுறதுனால இந்த வெள்ளை ஈக்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த வெள்ளை ஈக்களுக்கு இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னா அது அந்த மஞ்சள் வண்ணத்துக்கு வந்து கவந்தி கவரும். அப்ப வந்து அந்த வெள்ளை ஈக்கள் எல்லாம் வந்து மஞ்சள் வண்ண ஒட்டு பொறிகள் மேல என்ன பண்ணணும்னா விளக்கெண்ணெய் தடவி விட்டுறணும். விளக்கெண்ணெய் தடவும் போது அந்த மஞ்சள் கலரை பார்க்கும் போது என்னன்னா வெள்ளை ஈக்கள் எல்லாம் கிட்டத்துல வந்துடும். அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் தடவிட்டு இருக்கனால அதுக்கு வந்து ஒட்டிக்கிட்டு அது வந்து செத்து போயிடும். ஆனா ஒரு வாரத்துக்கு ஒருக்க வந்து விளக்கெண்ணெய் வந்து நம்ம வந்து தடவி விட்டுறணும். அதே மாதிரி இலைப்பேன்களுக்கு வந்து நீல வண்ண ஒட்டு பொறிகள் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும். இப்ப இந்த இலைப்பேனோட தாக்குதல் வந்து மாமரத்துல வந்து அதிகமா இருக்கு. இப்ப சமீப காலத்துல மாமரங்கள்ல வந்து இந்த இலைப்பேனோட தாக்குதல் அதிகமா இருக்குங்க. இந்த மாம்பழத்துல வந்து அந்த மேல வந்து தோலை வந்து ஃபுல்லா அரிச்சிருது அந்த இலைப்பேன்கள். இப்ப இந்த இலைப்பேன்கள் வந்து காத்து மூலமா பரவும். ஒரு செடியில இருந்து இன்னொரு செடிக்கு காத்து மூலமா பரவும். அதனால இந்த காத்து மூலமா பரவும் போது நீல வண்ண ஒட்டு பொறிகள் வந்து நம்ம அமைக்கும் போது நம்ம தொங்க விடும் போது அந்த நீல வண்ணத்துக்கு கவர்ந்துட்டு வந்துடும். அதுக்கப்புறமா விளக்கெண்ணெய் தடவி விட்டுறதுனால அந்த அதுக்கு வந்து வந்து ஒட்டி செத்து போயிடும். அந்த மாதிரி நீல வண்ண ஒட்டு பொறிகள் வந்து இலைப்பேன்களுக்கு பயன்படுத்திக்கலாம். மஞ்சள் வண்ண ஒட்டு பொறிகள் வந்து நம்ம வெள்ளை ஈக்களுக்கு அசுவினி பூச்சிகளுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம்.
1: இதுவரை இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையத்தின் பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் புதிய கலை

பரத்வாஜ் இசையில் பா விஜய் வரிகளில் பாடல் கேட்டு ரசித்தோம். ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து வரும் பாடலை சே ராஜ்குமார் இசையில் சுஜாதா குரல்களில் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து. புதிய காலை

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
2: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: கொண்டிருக்கிறோம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. நேரம் 6:55.
4: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மனதை மயக்கும் மழலை குழந்தைகளின் மாயாஜால தொகுப்பாக நம்ம கேட்க போற நிகழ்ச்சி தான் பூந்தளிர். இன்னைக்கு நம்மளோட பேச போற சுட்டி குழந்தை யாரு, என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கேட்கலாம். ஹாய்.
5: ஹாய்.
4: உங்க பேர் என்ன? நீங்க என்ன படிக்கிறீங்க?
5: படிக்கிறேன்.
4: எங்களுக்காக ஒரு ஸ்டோரி

0: போறீங்களா?
1: சரவே ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் தூங்கிட்டு இருந்துச்சாம். அப்போ எலி வந்து வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சான். அதுக்கு சித்தப்பாச்சான். அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து வேட்டைக்கார சிங்கம் மேல வலையில வச்சுட்டு போயிட்டானான். அப்புறம் எலி வந்து அவன்கிட்ட கடிச்சு கடிச்சு விட்டுச்சான். கடிச்சு விட்டனையும் அப்புறம் எலியும் சிங்கமும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களா?
0: சூப்பரா சொன்னீங்க காஷ்மிகா. எங்களுக்காக ரைம்ஸ் சொல்றீங்களா?
1: சரவே டெரிபேர் டெரிபேர் டான் அரவுண்ட் டெரிபேர் டெரிபேர் டச் அரவுண்ட் டெரிபேர் டெரிபேர் பாலி சூப்பர் ஷூஸ் டெரிபேர் டெரிபேர் டூ ஸ்கூல்.
0: வேற என்னென்ன தெரியும் அதெல்லாம் சொல்றீங்களா எங்களுக்காக?
1: சரவே ஆப்பிள் mango, orange, grapes, watermelon, pineapple, papaya, strawberry, banana, colors, white, black, red, yellow, purple, green, orange, rose. I am special, I am special. Look and see, look. Can see, look, can see, someone very special, someone very special, me, me, me, me, me, me, A, B, C, D, E, F, D, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க காஷ்மிகா.
1: ஒரு காக்கா தண்ணியா தவிச்சுச்சான். அப்புறம் அந்த காக்கா சின்னதா தண்ணி இருந்துச்சான். அப்போ அப்படி கல்ல கல்ல எடுத்து போட்டுக்கிட்டே இருந்துச்சான். போட்டேன்னு தண்ணி குடிச்சு பிக்கா வந்துச்சான். தண்ணி குடிச்சுட்டு பறந்து போயிடுச்சான். நன்றி, வணக்கம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சியில ஸ்டோரி ரைம்ஸ் ஆல்பபெட்ஸ் இதெல்லாம் சொன்ன காஷ்மிகாவுக்கு நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் வேலை வாய்ப்பு செய்திகள். இயற்கை வாயு எரிவாயு நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மெக்கானிக்கல் பணிக்கு 27 பணியிடமும், கெமிக்கலுக்கு 10 பணியிடமும், பெட்ரோலிய துறையில் 9 இடங்களும், புவியியலில் 4, இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் 2 என மொத்தம் 52 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பிஇ, பிடெக், எம்எஸ்சி. இதற்கான வயது வரம்பு 18-27. இந்த நிலவரம் 31-7-2026. இதற்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்ச்சி முறை, நேர்முக தேர்ச்சி முறை நடைபெறும். ஆன்லைனில் விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹1000 செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. இதற்கான கடைசி நாள் 31-7-2026. மேலும் விவரங்களுக்கு ONGCINDIA.com என்ற விவரங்களில் தெரிந்து கொள்ளலாம். இணைந்திருக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள்.

உன்னையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் அரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது காதல்.

0: இருபது வயதில் இளமை காதல், அறுபது வயதில் அனுபவ காதல், எங்கும் காதல், எதிலும் காதல், பொங்கும் காதல், புதுமை காதல். காதல் என்பது கனவாய் போனால் கனவே கனவே கனவே காதல்.
1: அப்பா,

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஏழு மதியம் 13 நிமிடத்தில் 9 மெகாஹெர்ட்ஸ் ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸ்.

ஆகாஷா பகைப்பூக்கள் கேட்டு ரசிட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. அடுத்த நிகழ்ச்சியா இன்று காலை 8:02 நம்ம கேட்க இருக்கிறது பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தம் புதிய விருப்ப பாடல்களா விளம்பரம் காத்துட்டே இருக்கு. பங்கேற்கணும் நினைத்த 25:30, 170 மற்றும் 25:30, 171.45 முன்னிணைப்போடு வரலாம். ராமநாதபுரம் மாவட்ட நேர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:25.
0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை.
3: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செய்தியில் மதுரை.
0: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
4: அன்பர்களே, இன்று சுந்தரமூர்த்தி நாயனார் குரு பூஜை நாள், ஆடி சுவாதி. அதனாலே அவர் பாடியருளிய தலம் திருவெண்பாக்கத்திற்கு நாம் செல்கிறோம். திருவெண்பாக்கம் ஸ்ரீ ஊன்றீஸ்வரர் திருக்கோவிலுக்கு போகிறோம். சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரம் பெற்ற இந்த திருக்கோவில் திருவள்ளூரிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் ஊத்துக்கோட்டை சாலையில் பூண்டி நீர்த்தேக்க கரையில் அமைந்துள்ளது. திருவாரூரில் பறவையாரை மணந்து கொண்ட சுந்தரர் திருவொற்றியூரில் சங்கிலியார் என்னும் பெண்ணை சிவனை சாட்சியாக வைத்து அவளை விட்டு பிரிய மாட்டேன் என சத்தியம் செய்து மணந்து கொண்டார். பின்னர் சத்தியத்தை மீறி திருவொற்றியூர் தலத்திலிருந்து திருவாரூருக்கு புறப்பட்டார். திருவொற்றியூர் எல்லையை தாண்டியதும் கண் பார்வை போய்விட்டது. இரு கண்களும் தெரியாமல் தட்டு தடுமாறி இந்த தலம் வந்தார்.

0: இறைவனிடம் வேண்டினார். கோவில் உலாயோ என விண்ணப்பிக்க இறைவன் ஊன்றுகோர் அருளி செய்தார். மேலும் யாம் உளம் போகீர் என்றார். தனக்களித்த ஊன்றுகோலை கோபமாக வீசிட அது நந்தி மீது பட்டு நந்தியின் கொம்பு ஒடிந்தது. அதன் பின் தன் பிழை உணர்ந்த சுந்தரர், பிழை உளன பொறுத்திடுவர் என்று அடியேன் புழைத்தக்கால் பழியதனை பாராதே படலம் எண்கண் மறைப்பித்தாய் குழை விரவு வடிகாதா கோவில் உளாயோ என்ன உழை உடையான் உள்ளிருந்து உளம்போகீர் என்றானே என்று பாடினார். இந்த வரலாறு நிகழ்ந்த இடம்தான் இந்த கோவில். பழைய கோவில் திருவிளம்புதூரில் இருந்தது. இந்த ஊர் குஜஸ்தலை ஆற்றில் இருந்தது. பத்ரிகாரண்யம் என்று அதற்கு பெயர். 11ஆம் நூற்றாண்டை சார்ந்தது இந்த கோவில். பல கல்வெட்டுக்களையும் கொண்டிருந்தது. சென்னையின் குடிநீர் தேவையை போக்க குஜஸ்தலை ஆற்றில் 1942 அணை கட்ட தொடங்கப்பட்டது. அதற்காக நிலங்கள் எடுத்துக்கொண்ட போது அந்த பகுதியில் திருவிளம்பூதூரும் அடங்கியது. அதனால் தமிழக அரசு தற்போதுள்ள பூண்டியின் புதிய கோவில் அமைக்க பெற்று 5-7-68 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த செய்தி அம்பாள் சன்னதி வாயிலில் கல்வெட்டாக பொறிக்கப்பட்டுள்ளது. திருவிளம்புதூர் கோவிலில், அதாவது பழைய கோவிலில் இருந்த கல்வெட்டுக்கள் படிய எடுக்கப்பட்டு புதிய கோவிலில் பதிக்கப்பட்டுள்ளன. அந்த கல்வெட்டுக்கள் மூலம் அவை ராஜராஜன் காலத்தவை என்று அறியலாம். மேலும் இறைவன் பெயர் ஜெயங்கொண்ட சோழமண்டலத்து ஈக்காட்டு கோட்டத்து பெருமூர் நாட்டு உடையார் திருவுளம் போகி உடைய நாயனார் என குறிக்கப்பட்டுள்ளது. ராஜகோபுரம் இல்லை, முகப்பு வாயில் வழியே நுழைந்தால் நேரே அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கி உள்ளது. அம்பாள் சுந்தரருக்கு ஒளி வடிவில் காட்சி தந்தமையினால் மின்னொளி அம்மை என பெயர் பூண்டுள்ளார். சுவாமி சன்னதி கிழக்கு நோக்கி உள்ளது. நந்தி பலிபீடங்கள் தாண்டி கல்மண்டபம். இடப்பக்கம் சூரியன் நவகிரக சன்னதியும் உள்ளது. வலப்பக்கம் நால்வர் பைரவர் அருணகிரிநாதர் நடராஜர் சபை பிரதோஷ நாயகர் மற்றும் தேவியரோடு சுப்பிரமணியர் பைரவர் சன்னதிகள் உள்ளன. உற்சவ திருமேனிகளும் உள்ளன. நேரே மூலவர் தரிசனம். இருபுறமும் துவார கணபதியும் சுப்பிரமணியரும் காட்சி தருகின்றனர். மூலவர் முன்பு வலக்கொம்புடிந்த நந்தி உள்ளார். அருகில் கண்ணிழந்த நிலையில் நின்ற கோலத்தில் சுந்தரர் உள்ளார். உள் சுற்றில் விநாயகர் சுப்பிரமணியர் மகாலட்சுமி சன்னதிகள் உள்ளன. தலமரம் இலந்தை தீர்த்தம் குஜஸ்தலை மற்றும் அக்னி தீர்த்தம் தமிழ் புத்தாண்டு கார்த்திகை சோமவாரங்கள் திருவாதிரை பிரதோஷம் அன்னாபிஷேகம் திருக்கார்த்திகை போன்றவை இங்கு விழா நாட்கள். வாழ்வில் மேன்மை அளிக்கும் திருவெண்பாக்கம் மின்னொளி அம்மை சமேத ஊன்றீஸ்வரரை வழிபட்டு நல்லருளும் சுந்தரரின் குருவருளும் பெற்று ஒய்வோமாக. ஓம் வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஓம் நமசிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
3: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மெகாஹெர்ட்ஸ் ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் மனம் விரும்பிய புத்தமுதி விருப்ப பாடல்களாக இசைக்கு காத்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் தொடர்பு கொள்ளலாம் 25:30 மற்றும் 25:30 முன்னிணைப்போடு வரலாம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு. 7:35 இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் பகை போக்கால் கேட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். நேரம் 7:46. நாளேடுகளில் இன்று பயிர் காப்பீடு செய்வதற்கான விஷயம். வாடிப்பட்டி அலங்காநல்லூர் வட்டார விவசாயிகள் குறுவை நெல் சாகுபடிக்கு பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் காப்பீடு செய்து பயன்பெற வேளாண் உதவி இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் சொந்த நிலம், குத்தகை நிலம் உள்ளவர்கள் சிட்டா, அடங்கல், வங்கி பாஸ்புக், ஆதார் அட்டையை கொண்டு இசேவை மையம் மூலம் காப்பீடு செய்யலாம்.

0: தேசிய தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் பயிர்கடன் பெறும் விவசாயிகள், வேளாண் நகைக்கடன் பெறாத விவசாயிகள் இத்திட்டத்தில் இணையலாம். கட்டணத்தை தேசிய வங்கிகள், தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள், அரசு பொது சேவை வங்கிகள் செலுத்தலாம். நெல் பயிருக்கு ஏக்கருக்கு ₹745 கட்டணம் செலுத்த வேண்டும். காப்பீடு செய்ய ஜூலை 31 கடைசி நாள். விவரங்களுக்கு வட்டார வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகம், பகுதி உதவி வேளாண்மை தோட்டக்கலை அலுவலர்களை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கின்றார்.
1: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள்.

பாஷா பகைப்புகள் கேட்டு வச்சிருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். நாளை மின்தடை ஏற்படக்கூடிய பகுதிகள். மதுரை சுப்பிரமணியபுரம் மகாலிப்பட்டி துணை மின் நிலையங்களில் நாளை ஜூலை 23 மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறது. இதனால் நாளை காலை 9 முதல் மாலை 5 வரையில் மின்தடை ஏற்படக்கூடிய பகுதிகள். விவரம். சுப்பிரமணியபுரம் துணை மின் நிலையத்திற்குட்பட்ட தெற்கு வெளி வீதி, பவர் ஹவுஸ் ரோடு, சப்பானி கோவில் தெரு, தெற்கு கிருஷ்ணன் கோவில் தெரு, தெற்கு பெருமாள் மேஸ்திரி வீதி, தெற்கு மாரட்ட வீதி, ஜாரிகாரபுர தெரு, நாடார் வித்யாசாலை, சின்னக்கடை தெரு, மஞ்சனக்கார தெரு, சிங்காரத்தோப்பு, முருகையன் ஆண்டவர் சந்து, வைகோல்காரர் தெரு, பெரியார் பேருந்து நிலையம், திருப்பரங்குன்றம் ரோடு, திண்டுக்கல் ரோடு, நேதாஜி ரோடு, மேலமாசி வீதி, இன்மயிரம் நன்மை தருவார் கோவில் பகுதி, மேல் வடம்போக்கி தெரு, தெற்கு ஆவணி மூல வீதியின் ஒரு பகுதி, தெற்கு மாசி வீதிகிரி, கிரைம் பிரான்ச் பச்சரிசிக்கார தெரு, காஞ்சன்மேட்டு தெரு, எம்கேபுரம், சுந்தரராஜர்புரம், எழுத்தாணிக்கார தெரு, தெற்கு மாட வீதி, கற்றாப்பாளையம், அமெரிக்கன் மிஷன் சந்து, மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள், மகாலிப்பட்டி துணை மேல் நிலையத்திற்கான பகுதி, மகால் 1 முதல் 7 தெருக்கள், ராணி பொன்மெருமாள் ரோடு, ஆதிமூலம் பிள்ளை சந்து, காளியம்மன் கோவில் தெரு, மேலத்தோப்பு பகுதிகள், புது மகாலிப்பட்டி ரோடு மார்க்கெட் அருகில் கிருமால் நதி ரோடு, மஞ்சனக்கார தெரு, மகால் ஏரியா பேலஸ் ரோடு, விளக்குத்தூண் பகுதிகள், பத்துத்தூண் பகுதிகள், சிந்தாமணி ரோடு, மூலக்கரை, சூசையப்பர்துறை பகுதிகள், நெல்பேட்டை முதல் யானைக்கால் வரை, கிளமாரட் வரை, வாழைத்தோப்பு, மஞ்சனக்கார தெரு, பாம்பன் ரோடு, அழகாபுரி, எம்எஸ்சி காலனி, கீழவாசல் கீரைத்துறை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நாளை காலை 9 முதல் 5 வரை மின்தடை ஏற்படும் என்கிறார்கள். இந்த தகவலை மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாளேடுகளில் இன்று கேட்டோம். இணைந்திருக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்.

சாமன பாடல்களோடு நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருந்தோம். நாளிடுகளில் இன்று மற்றும் ஆலை அற்புதங்கள் அனைத்தும் கேட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இப்போது நிறைவடையக்கூடிய நேரமும் வந்தாச்சு. கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி.

0: கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் மூன்று நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. ஆசியான் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பின் மூலமாகவே இடர்பாடுகளை களைந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் குறை கூறியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதே அரசின் முக்கிய இலக்கு என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளாா்.

திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாநில அரசு முறையாக செய்து தர வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 4 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தமுதிய விருப்ப பாடல்களாக கேட்டு சிக்கக்கூடிய நிகழ்ச்சியா இன்றைய பாட்டு வேணுமா? ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் பங்கேற்கலாம். 25-30-170 மற்றும் 25-30-171 2-5 முன்னிப்போட வாங்க பாட்டு வேணுமா நிகழ்ச்சிக்கு. ராமநாதபுரம் மாவட்ட நேர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா.
2: வணக்கத்துடன் ராமநாதபுரம் மாவட்டம் யமனேஸ்வரம் சுமதி.
1: சுமதி சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
2: தட் லைஃப்ல இருந்து போடுங்க மேடம்.
1: கேட்டுருவோமா? இதோ பாடல் வருகிறது உங்களுக்காகவும் நிகழ்ச்சிக்கு அனைவருக்காகவும்.

0: பாட்டு வேணுமா? ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்களாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில. இப்ப காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த நேரை அழைக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: ராமநாதபுரம் மாவட்டம் தமிழ் வட்டத்துல இருந்து அஜித் பாண்டி பேசுறேன்.
0: என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: அமரன் படத்துல இருந்து மின்னலை பாடுறேன்.
0: கேட்டுருமா?
1: கேட்டலாம், நன்றி.
0: இதோ பாடல் வருகிறது உங்களுக்காகவும் நிகழ்ச்சிக்கு அனைவருக்காகவும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
2: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
3: மாவட்ட நேயர்கள் மனம் விரும்பிய புத்துமதி விருப்ப பாடல்களாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இது ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. இப்ப காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: வணக்கம் மேடம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுநாள் கிராமம் அன்பரசு பேசுறேன் மேடம்.
3: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில எனக்கு? உங்களுக்கு
4: எனக்கு உங்க சைஸ் மேடம்.
3: சரி, நல்ல அருமையான பாடல் கொடுத்துடலாம். நன்றி. இணைப்பிலிருந்து பாடல் வருகிறது உங்களுக்காகவும், நிகழ்ச்சிக்கு அனைவருக்காகவும்.

0: மேற்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
1: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார், 217 மேலமாசி வீதி, மதுரை.
3: வரலாம் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வருக, வணக்கம். சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
4: என்ன
3: பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
4: ஜில்லா
3: பாடல் ஒரு நல்ல அருமையான பாட்டு கொடுத்துருமா. கேட்டுருமா? இதோ பாடல் வருகிறது உங்களுக்காகவும் நிகழ்ச்சிக்கு அனைவருக்காகவும்.

11/2 கண்ணாடி மாளிகை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளோடு வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு யார் நண்பன். கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு யார் நண்பன். தலைப்போடைய உங்களது கருத்துக்களை நீங்களும் தெரியப்படுத்தலாம். 25/30/170 அறிமுக நேர்களுக்கும் 25/30/171 அனைத்து நேர்களும் 04/5/2 முன்னணி போட வரலாம். கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்கு இன்று காலை 11/2 யார் நண்பன். அனைவருக்காகவும் Go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go go

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: பாட்டு விடமா கேட்டு வச்சிருக்கும் ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தமுதிய விருப்ப பாடல்களோடு. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. இப்ப அடுத்ததா இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வருக. வணக்கம்
2: சகோதரிக்கு, இனிய காலை வணக்கம்.
1: சொல்லுங்க,
2: புவனேஸ்வரி ஜெகதீசன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேடம்?
1: நலமா இருக்கோம் அனைவருமே. என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில உங்களுக்கு?
2: பிகில் படத்துல இருந்து நினைக்கிறேன், அந்த பாடல் போடுங்க.
1: கேட்டுவோம். பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காகவும் நிகழ்ச்சிகளுடைய அனைவருக்காகவும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்த புதிய விருப்பா பாடல்களோட பாட்டு வேணுமா? நேரம் 8:44, 45 ஆயிட்டு இருக்கு. அடுத்ததான் இணைய கூடிய நேயர் வருக. வணக்கம்.

0: வணக்கம் விளம்பரம்.
1: சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
0: ராமநாதபுரத்துல இருந்து வேலுநாச்சியார் பேசுறேன்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
0: கர்ணா படத்துல இருந்து சூரியனை பெற்றார்.
1: நன்றி இணைப்பில் வந்ததற்கு.

0: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: 8:40 நம்ம கேட்டு வச்சிருக்கோம். அதில் எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பாட்டு வேணுமா. ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தமதி விருப்ப பாடல்கள்லாம் இன்னைக்கு நம்ம கேட்டு வச்சிருக்கோம். இப்போ அடுத்த இணையக்கூடிய நேயர் வருக, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். யார் இங்கிருந்து?
2: வணக்கம் மேடம்,
1: சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
2: நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து ஜோதி பேசுகிறேன் மேடம்.
1: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: பிச்சைக்காரன் படத்துல இருந்து 100 சாமிகள் இருந்தா
1: பாடல் கேட்டுருமா? இதோ பாடல் வருகிறது உங்களுக்காகவும் நிகழ்ச்சிகளுடைய அனைவருக்காகவும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியா மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: பாட்டுவின்மை கேட்டிருக்கும் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் மனம் விரும்பிய புத்தமதிய விருப்ப பாடல்களோடு. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகா ஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸ்ல. இப்ப அடுத்த இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம்,
4: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
5: ராமநாதபுரம் மாவட்டம் முதலத்தூர் வட்டம் மேலச்சாக்குளத்துல இருந்து திலகவதி.
4: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
5: வெற்றிவேல் படத்துல இருந்து ஒன்ன போல ஒருத்தரை நான் பார்த்தது இல்லை.
4: சரி, பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காகவும் நிகழ்ச்சிக்கிறோடைய அனைவருக்காகவும்.

0: நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு தடவை நாரதர் ஒரு தெரு வழியாக போய்கிட்டு இருந்தார். வழியில் ஒருத்தர் வேத சாஸ்திரம்லாம் படிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தார். அவர் நாரதரை பார்த்து எங்கே போயிட்டுருக்குறீங்கன்னு கேட்டார். கடவுளை பார்த்துட்டு வரலாம்னு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னார் நாரதர். அப்படின்னா அவர்கிட்ட எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கேட்டுட்டு வாங்களே அப்படின்னார் இவர். சரி கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதர் நடந்தார். கொஞ்சம் தூரத்தில் ஒரு மரத்தடியில் ஒரு தொழிலாளி செருப்பு தைச்சிக்கிட்டு உட்காந்துருந்தார். அந்த ஆளும் அதே மாதிரி கேட்டுக்கிட்டார், எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டு வாங்களேன்னார். அவர்கிட்டையும் சரின்னு சொல்லிவிட்டு நாரதர் நேராக வைகுண்டத்துக்கு வந்து சேர்ந்தார். கடவுளை பார்த்தார். இவங்க ரெண்டு பேரும் சொல்லி அனுப்பின விஷயத்தை பற்றி கேட்டார். அதுக்கு கடவுள் சொன்னார், அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி உடல் நீத்ததும் உடனே என்னை வந்து அடைவான். ஆனால் அந்த சாஸ்திரம் படித்த ஆள் இப்போதைக்கு என்கிட்ட வந்து சேரமாட்டான். அவன் இன்னமும் பல பிறவிகள் எடுத்து அங்கேயே இருக்க வேண்டியிருக்குது. எப்போ இங்கே வந்து சேருவான்னு எனக்கே தெரியாது அப்படின்னார். நாரதருக்கு இதோட ரகசியம் என்னங்கிறது புரியல. எனக்கு ஒன்றும் புரியலையே என்னாரான் கடவுள்கிட்ட. சீக்கிரம் புரிஞ்சுக்குவே, நீ திரும்பி போகிறப்போ நான் இங்கே வைகுண்டத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால், ஒரு ஊசியின் துவாரத்தில் ஒரு யானையே கோத்துக்கிட்டு இருக்கிறேன்னு அவங்கக்கிட்ட சொல்லு அப்படின்னார் கடவுள் சிரிச்சுக்கிட்டே. நாரதர் பூமிக்கு திரும்பினார். கடவுளை பார்த்தீங்களா எப்படி இருக்கார் அப்படின்னு விசாரித்தார் வேத சாஸ்திரம் படித்தவர். ஓ பகவானா, அவர் வந்து யானையை வந்து ஊசியின் காதில் நுழைச்சிக்கிட்டு இருக்கிறார் பார்த்தேன்னார் நாரதர். ஊசி காதில் யானையா? அது எப்படி முடியும்? நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன்னு அவர். சரி, இந்த ஆளுக்கு இறைவன் பேரில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத நாரதர் புரிஞ்சுக்கிட்டார். அடுத்தபடியாக அந்த தொழிலாளி இருந்த இடத்துக்கு போனார். இறைவனை பார்த்தீங்களான்னு கேட்டார் அவர். பார்த்தேன், ஒரு ஊசி துவாரத்தில் யானையை கோத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதர் அந்த ஆள் முகத்தை கவனித்தார். அந்த தொழிலாளி இதை கேட்டுவிட்டு கொஞ்சம் கூட ஆச்சரியப்படலை. அவரால்

0: முடியாத காரியம் கூட உண்டானார். என்ன இப்படி சொல்கிற, ஊசியின் துவாரத்தில் யானையை கோக்க முடியும்னு நீ நம்புறியா அப்படின்னு கேட்டார் நாரதர். நிச்சயமாக நம்புகிறேன்னார் அவர். அது எப்படி அப்படின்னு கேட்டார் இவர். இதோ பாருங்கள், நான் இந்த ஆலமரத்தடியில் தான் தினமும் உட்காந்துருக்கிறேன். தினமும் இந்த மரத்திலிருந்து எவ்வளவோ பழம் கீழே விழுது. இந்த பழத்தில் இருக்கிற ஒவ்வொரு விதையிலேயும் உள்ளே ஒரு ஆலமரம் இருக்குது. ஒரு சின்ன விதைக்குள்ளே ஒரு பெரிய ஆலமரம் இருக்க முடியுங்கிறப்போ ஊசி துவாரத்தில் கடவுள் வந்து யானையை நுழைய வச்சாருங்கிறத ஒத்துக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக பதில் சொன்னாராம் அந்த தொழிலாளி. நாரதர் யோசனை பண்ணார், இந்த தொழிலாளி வேத சாஸ்திரங்களையெல்லாம் படிக்கலைன்னா கூட அறிவுபூர்வமாக சிந்தித்து இறைவனை நம்புகிறான், அதனால தான் கடவுள் இந்த ஆளுக்கு சீக்கிரம் முக்தி கிடைக்கும்னு சொன்னார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம். இந்த கதையில் வர்ற கடவுள், நாரதர், வைகுண்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு சின்ன விதைக்குள்ளே ஒரு பெரிய ஆலமரம் தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மை, அந்தரத்தில் 1000 கிரகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்குங்கிற உண்மை, இதெல்லாம் வந்து நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த உண்மைகள் வந்து அதிசயமாக நமக்கு தெரிகிறதுனால அதை வந்து நம்பாமல் இருந்துட முடியாது. இயற்கையை பரிபூர்ணமாக நம்புங்கள், அந்த நம்பிக்கையே நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரம் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக தான் இந்த கதை. இந்த காலத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இது மாதிரி நம்பிக்கை அதிகமாகவே இருக்குது. ஒரு நாள் ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்டேன், ஏன்ப்பா கடவுள் வந்து ஒரு பானைக்குள்ளே ஒரு யானையை நுழைய வச்சுட்டாருன்னு சொன்னால் அதை நீ நம்புவியா அப்படின்னு கேட்டோம். நம்புவேன் சார், அது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லைன்னா. எப்படிறான்னு கேட்டோம். எப்படின்னா அந்த பானை வந்து அந்த யானையை விட பெருசாக இருந்திருக்கும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறான்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸில்.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

0: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மதுரா எஃப்எம் ரெயின்போ. உன்னாலே உன்னாலே விண்ணால
1: சென்றேனே. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர முன்னாள் துணை முதலமைச்சர் அஜித் பவார் சமுதாயத்திற்கு ஆற்றிய சேவைகள் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். ஆசியான் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பின் மூலமாகவே இடர்பாடுகளை களைந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் மூன்று நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின்போது இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்னினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதே அரசின் முக்கிய இலக்கு என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாநில அரசு முறையாக செய்து தர வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் முன்னேற்றமான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரி ரியர் அட்மிரல் யூஜியான் தெரிவித்துள்ளார். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று

அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். 15 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்ட மசோதா பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி வெற்றி பெற்றுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஹாப்பி மார்னிங் நேர்களே, என்றென்றும் இசை ஜாலமாய் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸோட அதிரடியான பாடல்களுமாய் ட்ரை டைம் பீட்ஸ் கத்திருக்க நேரமில்லை. காலையில் ஸ்கூல், ஆஃபீஸ், காலேஜ் இப்படி பரபரப்பாக கிளப்பிட்டே இருப்பீங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட் போகணும், அடுத்ததாக சமைக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசித்துட்டே இருப்பீங்க. நீங்கள் என்ன யோசித்துட்டு இருந்தாலும் சரி, எங்கே கிளம்பிட்டு இருந்தாலும் சரி, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ட்ரைவ் டைம் பீட்ஸ் கேட்டுட்டே நீங்கள் கிளம்பலாங்க. ஜாலியாக வைப் பண்ணுங்கள் இந்த டேவை. நாம் இன்றைக்கி இதை பற்றிய தகவல்கள்லாம் கேட்க போகிறோம். அப்படின்னா, நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க. என்ன நீரின்றி அமையாது அப்படின்னு சொல்லி யோசித்துட்டே இருக்கீங்களா? யோசித்துட்டே இருங்க, பாடல் கேட்டுலாம், அப்புறமா நம்ம தகவல் கேட்கலாம். நேர்களே, உங்களோட நிகழ்ச்சிகள் இணைந்திருக்கிறேன் டயனா. எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சொல்கிறது.

0: நேரம் 9:11 கேட்டுட்டு இருக்கீங்க ட்ராக் டைம் பீட்ஸ். கத்திருக்கு நேரம் இல்லை. மழையை பற்றி ஒரு அழகான பாடல் கேட்டுடுவோம் இல்லையா? நம்ம சொன்ன மாதிரி என்ன தகவல்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பிஎம் ஸ்கீம் அடல் புஜல் யோஜனா அடல் நிலத்தடி நீர்த்திட்டம் பற்றிய தகவல்கள் தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் நேர்களே. இந்த திட்டம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளில் நிலத்தடி நீர் மேலாண்மையை வந்து மேம்படுத்துவதற்காகவும் முக்கிய நோக்கமாக கொண்டு 2019 இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. தகவல் கேட்டுடும் அப்படியே இணைந்திருங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பாடல் வருகிறது அனிருத் இசையமைப்பில் பேட்ட திரைப்படத்திலிருந்து.
1: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.

0: எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் எத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்சா கேட்ட பயசா ரெடியா இடிக்கும்.
1: எல்லாம் நந்து வரா கேட்ட எல்லாம் கண்டு வரா. நான் வெடிய ஒண்ணு போடுதில்லால சுருட்டி வரா காலரை தான் பெருட்டி வரா. முடிய சிலுப்பி

இசை ஜாலமாய் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ட்ரை டைம் பீட்ஸ் கத்திருக்க நேரமில்லை. பிஎம் ஸ்கீம்ல நிலத்தடி நீர் திட்டம் இதை பத்திய தகவல்கள் தான் நம்ம கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா. இந்த தகவல்ல அடுத்ததா ஒரு குட்டி தகவல். ஜல்சக்தி திட்டத்துல வந்து சமூக நீர் தரவுகளையும் செயல்திறனுக்கான ஊக்கத்தொகைகளையும் வந்து நேரடியா மக்களுக்கு போய் சேருதா அப்படின்றதையும் இந்த திட்டம் வந்து கண்காணிக்க செய்தாங்க. தகவல் கேட்டுடும் பாடல் வருது. கீரவாணி இசையமைப்புல RRR திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகள் நீர்களுக்காக.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.
3: தேச

இன்னொரு முக்கிய அமைப்பு என்ன அப்படின்னு வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகளுக்கு போதிய நீர் சேமிப்பு வந்து இந்த திட்டத்தின் மூலம் உருவாக்கப்படுதாங்க.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2 ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.

0: நேரம் 9:32 கேட்டுட்டு இருக்கீங்க ட்ரை டைம் பீட்ஸ். கத்திருக்க நேரம் இல்லை. பிஎம் ஸ்கீம் அடல் யோஜனா திட்டம், இந்த திட்டத்தில் தான் அடுத்ததான் நாம் தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னா, குறைந்தபட்ச நீர் பயன்பாட்டின் மூலம் எப்படி நீர் தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறது அப்படின்றதுக்கு நீர் அளிப்பு சார் மேலாண்மை திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க.
1: பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்டி பம்

இசை ஜாலமாய் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ட்ரை டைம் பீட்ஸ் கத்திருக்கும் நேரமில்லை. நிலத்தடி நீர் திட்டத்தை மேம்படுத்துறத பற்றிய தகவல்கள் தான் நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம் இல்லையா. நீர் அழிப்பு சார் மேலாண்மை அப்படின்ற ஒரு திட்டம் பற்றி கேட்டோம். இந்த திட்டத்தில் ஒரு சின்னதாக ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயமும் செய்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சொட்டு நீர் தெளிப்பு நீர் பாசனத்திற்கு மாறுதல் செய்கிறாங்க. அதே மாதிரி நேரடி நெல் விதைப்பு மற்றும் பயிர் வகைகளை வந்து பல்வகைப்படுத்துகிறாங்க. அதாவது குறைந்த நீரை பயன்படுத்தி எந்தெந்த தானியங்களை வந்து நம்ம விதைக்கலாம், அறுவடை செய்யலாம் அப்படின்ற வேளாண் நடைமுறைகளையும் ஊக்குவிக்கிறதுக்காக இந்த திட்டத்தில் வந்து நடைமுறைகளை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க நேர்களே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 9:41, 15 நொடிகள் கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ட்ரை டைம் பீட்ஸ் கத்திருக்கு நிறமில்லை. பிஎம் ஸ்கீம்ல அடல் யோஜனா திட்டம் நிலத்தடி நீர் திட்டம் இதை பற்றிய தகவல்கள் தான் நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம். இதில் ஒரு நிறைவான தகவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்திட்டத்தில் ஒரு இன்னொரு முக்கிய அம்சமாக வந்து பாலம் அதாவது பயன்படுத்துகிறாங்க. என்ன அப்படின்னா, குழாய் வழி குடிநீர் இணைப்புகள் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட தரத்தில் நீரை வந்து தடையின்றி வழங்குவதற்கு வந்து வழிவகை செய்யப்பட்டிருக்காங்க. தகவல்கள் தான் கேட்டுகிட்டே இருங்க. முதல்ல எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாடல் கேட்டலாம். கூலி திரைப்படத்திலிருந்து
2: Deep back in the hood, deep back in the hood, deep back in the hood, deep back in the hood.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். நிலத்தடி நீர் திட்டத்தை மேம்படுத்துறத பத்தி நிறைய தகவல்கள் கேட்டோம். நாம என்ன செய்யலாம் நிலத்தடிய நீர் திட்டத்தை வந்து அதாவது மேன்மைப்படுத்துவதற்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வீட்டிற்கு ஒரு மரம் வளர்க்கலாம் கட்டாயமா. மரம் வளர்க்கும் போது கண்டிப்பா மழை பெறுவோம். மழை பெறும் போது கண்டிப்பா நிலத்தடி நீர் திட்டம் வந்து மேலாண்மைப்படும் என்பதுல வந்து எந்தவித ஐயமும் வேண்டாம் நேர்களே. கேட்டுட்டு வந்துடலாம் ராயன் திரைப்படத்திலிருந்து காற்றலைகளில் நீர்களுக்காக.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 9:51 கேட்டு இருக்கீங்க டிரை டைம் பீட்ஸ். கத்திருக்கு நேரம் இல்லை. நிலத்தடி நீரை நம்ம மேம்படுத்தணும், இதுதான் நம்மளோட முக்கிய நோக்கம். அதுக்கு நம்ம இன்னொரு வேலையும் செய்யலாங்க, மழைநீர் தொட்டி. ஒவ்வொரு வீட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மழைநீர் தொட்டி சேகரிப்பு இருக்கும் பொழுது நிலத்தடி நீர் கட்டாயமா மேம்படுங்க. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் FM 100.9 ட்ரை டைம் பீட்ஸ். கத்திருக்கு நிறமில்லை.

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ல நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. டாடா டைம் பீட்ஸ் கத்திருக்கு நேரமில்லை. நம்ம தினந்தோறும் பயணிக்கும் போது நிறைய மரங்களை பார்ப்போம். மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அவசரமே படாதுங்க, தினமும் வளருது மரம். அதாவது ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன முன்னேற்றம், சின்ன சின்ன கற்றல், சின்ன சின்ன வளர்ச்சி, அதுவே போதுங்க. அமைதியாக வெற்றி பெறுறது கூட ஒரு சிறந்த வெற்றி அப்படின்னே சொல்லலாம். மரங்களை பார்த்தோம், நாமும் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் நேர்களே. இணைந்திருங்கள், இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 டாடா பீட்ஸ் கத்திருக்கு நேரமில்லை.
1: Dangla nak nak dang nak dang dang dang nak dang da dangla nak

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த டைடம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. தொடர்ந்து கேட்கலாம் 10 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர முன்னாள் துணை முதலமைச்சர் அஜித் பவார் சமுதாயத்திற்கு ஆற்றிய சேவைகள் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி புகழாரம் சூட்டியுள்ளார். ஆசியான் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பின் மூலமாகவே இடர்பாடுகளை களைந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். போதைப் பொருளில்லா தமிழகத்தை உருவாக்குவதே அரசின் முக்கிய இலக்கு என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பீடி இலை மூட்டைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஒரு வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். அஞ்சல் துறை ஆயுள் காப்பீடு குறித்த வாடிக்கையாளர்களின் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் சிறப்பு குறைதீர் முகாம் திருப்பூர் கோட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து தலைமை தபால் நிலையங்களிலும் நாளை தொடங்கி வரும் 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. திருச்சி கடைவீதியில் உள்ள நகை கடைகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் நடத்திய சோதனையில் முத்திரை இல்லாத சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1680 ரூபாய் உயர்ந்து 1,07,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் முன்னேற்றமான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரி ரியர் அட்மிரல் யூஜியான் தெரிவித்துள்ளார். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். 15 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்ட மசோதா பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி வெற்றி பெற்றுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் என் விருப்பம். என் விருப்பம் கேட்கறதுக்காக எல்லோருமே ஒரு ஆவலோட காத்துட்டு இருப்பீங்க. என்ன இன்னைக்கு எதை பத்தின சுவாரஸ்யமான தேடுதல் தகவல் அப்படின்னு காத்துட்டு இருப்பீங்க. சுவாரஸ்யத்திலும் கூட இன்னும் ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னே சொல்லாங்க. ஏன்னா அப்படின்னா பயணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒன்று. பயணம் பிடிக்காதவங்க யாருமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பயணம் அப்படின்னும் பொழுது அதில் நம்ம பயணத்தை மட்டும் இல்லாமல் எத்தனையோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம், கற்றுக்கிறோம், ரசிக்கிறோம். நமக்கு பிடித்தமான எத்தனையோ விஷயங்கள் வந்து அந்த பயணத்தில் நடக்குது. அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான நினைவுகளை தான் இன்னைக்கு நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் என் விருப்பம் நிகழ்ச்சியில். பயணங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைய என் விருப்பம். ஒரு பயணம் அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வது மட்டும் இல்லைங்க, நம்ம மனதில் சிந்தனைகளை விதைத்து வாழ்க்கையில் புதிய கோணத்தை பார்க்க செய்யும் ஒரு அழகான அனுபவம் அப்படின்னே சொல்லலாம். இயற்கையோடு, மனிதர்களோடும், கலாச்சாரங்களோடும் நம்ம இணைக்கும் ஒரு பாலம் தான் இந்த பயணம். இந்த இனிய பயணத்தை இன்னும் இனிமையாக்க ஒரு பாடல் கேட்டுட்டு சுவாரஸ்யமான தெரிஞ்சுக்கலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திரும்பி வரும்போதும் கொண்டு வரும்போதும் எண்ணற்ற நினைவுகளும் இருக்கும். ஒவ்வொரு ஊரும் தனித்துவமான வரலாறு, பாரம்பரியம், சுவையான உணவு, அன்பான மக்களை நமக்கு அறிமுகப்படுத்தப்படுது. இந்த பயணங்கள் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை முறை சென்றாலும் சில இடங்களை மீண்டும் மீண்டும் நம்மளை அழைச்சிட்டே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். இயற்கையோட அழகு, குளிர்ந்த காற்று, பசுமையான மலைகள், அலைமோதும் கடற்கரை, இது எல்லாமே நமக்கு மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியதாகவே அமையுது. பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைவோம் பயணங்கள் பற்றி.

0: என்று ஜொலிக்கிறது.
1: பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களோட இனிமையான பாடல்களும் கேட்டு வச்சிருக்கோம் என் விருப்பம் நிகழ்ச்சியில. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. பயணம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மகிழ்ச்சியை மட்டும் இல்லாமல் பல வாழ்க்கை பாடங்களையும் கற்றுத்தருதுங்க. புதிய இடங்களை மதிக்கவும், இயற்கையை பாதுகாக்கவும், அங்குள்ள மக்களுடைய கலாச்சாரத்தை மதிக்கவும் நம்ம கற்றுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பயணம் செய்யும்போது புகைப்படங்களை மட்டும் இல்லாமல் நினைவுகளையும் சேகரித்து வச்சுட்ருக்கோம். அந்த பயணத்தோட சில தருணங்கள் நம்ம சிரிக்க வைக்குது, சில தருணங்கள் நம்மளை சிந்திக்க வைக்குது. ஆனால் ஒவ்வொரு பயணமே நமக்கு

ஒரு புதிய அனுபவத்தையும் ஒரு புதிய கதையையும் பரிசாவே தருதுன்னு சொல்லலாம். நம்ம ஒரு ஊருக்கு செல்றோம் பயணம் அப்படின்னா அந்த ஊரோட இயற்கையும் பாரம்பரியம் மக்களுடைய அன்பையும் நம்ம ரசிக்காம இருக்கவே முடியாதுங்க. ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் சுவாரஸ்யமான தகவல் கேட்கலாம் பயணம் பற்றி.

பயணங்கள் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களோட இனிமையான பாடல்களும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் என் விருப்பம் நிகழ்ச்சியில. ஒரு பயணம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பயணத்தை அழகாக்குவது நாம் செல்லும் இடம் மட்டும் இல்லைங்க, நம்மோட பயணிக்கக்கூடிய மனிதர்களும் தான். வழியில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு மகிழ்ச்சியும் தான், ஒரு சரளத்துக்கு வெளியே ஓடக்கூடிய காட்சிகள், அதாவது வழியில் நம்ம ஒரு தேநீர் குடிக்கிறோம் அப்படின்னா அந்த தேநீரோட சுவை, புதிதாக சந்திக்கக்கூடிய முகங்கள், இது எல்லாமே வாழ்நாள் முழுவதுமே மனதில் நிற்கக்கூடிய நினைவுகளாகவே மாறிடுது.

பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களோட இனிமையான பாடல்களும் நம்ம இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சுட்டு இருந்தோம் என் விருப்பம் நிகழ்ச்சியில. பெண் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவடையக்கூடிய நேரமும் வந்தாச்சு. கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வர காத்திருக்கிறது ஒருவிட பாடல்கள் நிகழ்ச்சி. இன்றைக்கு ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம் நேர்களே. 1990 வெளிவந்த இத்திரைப்படத்திற்கு இளையராஜா இசையமைச்சிருக்காங்க, நிறைய பாடல்களும் பாடியிருக்காங்க. ஆர் வி உதயகுமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கார்த்திக், குஷ்பு, ரேவதி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. வாளியோட வரிகளில் இளையராஜா குரலில் முதல் பாடல் கேட்டு விடலாம். இணைந்திருங்கள் மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: தாங்கடத்தரிகடத்தி தலாங்கடத்தி தகுதி மிதகு ஜுணு

கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். படத்தை இயக்கிய ஆர் வி உதயகுமார் அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு பாடலோட வரிகளும் எழுதியிருக்கிறாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல அடுத்ததா பாடல் கேட்டுவிடலாம் நேர்களே. இணைந்திருங்கள் மதுரை வானவல் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை மணி 11:02 வளம் வர காத்திருக்கிறது வர்ண ஜாலமாய் கண்ணாடி மாளிகை. தினம் தினம் புது புது தலைப்புகளில் வளம் வருகின்ற கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் நண்பன், இதை பற்றிய தகவல்கள் தான் நம்ம கேட்க போகிறோம் நேயர்களே. தலைப்பையொட்டிய கருத்துக்களை நேயர்கள் பகிர்ந்து கொள்ள அழைக்க வேண்டிய எண்கள் 25:30:170 மற்றும் 25:30:171 இணையலாம். 04:05:02 என்ற மதுரையின் முன்னணிப்போடு மறந்துடாதீங்க. இன்று காலை மணி 11:02 கண்ணாடி மாளிகையின் தலைப்பு யார் நண்பன். நொடிகள் கேட்டுருக்கோம் ஒருபட பாடல்கள் கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து. அடுத்ததா SP பாலசுப்ரமணிய பாடிய மற்றும் ஒரு பாடல் இதோ காற்றாலைகளில் நேர்களுக்காக.

அனைவருக்கும் இன்னிசை மெட்டுக்கள் இசைத்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் கேட்டுட்டே இருக்கும். அடுத்ததா கே எஸ் சித்ரா குரல்ல பாடல் இதோ காற்றலைகளில் நேர்களுக்காக.

0: அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்தியா ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
0: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
0: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

நேரம் 10:53:23 கேட்டுட்டு இருக்கீங்க ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல அடுத்ததா ஒரு பாடல் காற்றலைகளில் நீர்களுக்காக இணைந்திருங்கள் நீர்களே. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

மதுரை பண்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

தொட்ட இன்னிசை மெட்டுக்களை காற்றலைகளில் அள்ளித்தந்த உருபட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நீர்களே கேட்டு ரசித்த அத்துணை நேர்களுக்கும் நன்றிகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். இந்தியா வடக்கு மேசடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர முன்னாள் துணை முதலமைச்சர் அஜித் பவார் சமுதாயத்திற்கு ஆற்றிய சேவைகள் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். உணவு, எரிசக்தி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதே அரசின் முக்கிய இலக்கு என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பீடி இலை மூட்டைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஒரு வீட்டில் பதுங்கி வைக்கப்பட்டிருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். அஞ்சல்துறை ஆயுள் காப்பீடு குறித்த வாடிக்கையாளர்களின் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் சிறப்பு குறைதீர் முகாம் திருப்பூர் கோட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து தலைமை தபால் நிலையங்களிலும் நாளை தொடங்கி வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. திருச்சி கடைவீதியில் உள்ள நகைக்கடைகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் நடத்திய சோதனையில் முத்திரை இல்லாத சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1680 ரூபாய் உயர்ந்து 1,07,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானிற்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் முன்னேற்றமான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரி அட்மிரல் யூ ஜெயின் தெரிவித்துள்ளார். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்ட மசோதா பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 11:30 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வலம் வர காத்திருக்கிறது. தினம் தினம் வர்ண ஜாலமாய் வலம் வருகின்ற கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருக்கிறேன் ஆர்ஜே டைனா மற்றும்
1: கோகுலரசி.
0: அதாவது முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. என்னடா திருக்குறள் சொல்றேனே அப்படின்னு யோசித்துட்டே இருப்பீங்க. கூகுளரசி நீங்களும் யோசிச்சுட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா, நம்ம நேர்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்நேரம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நம்ம மனசுக்குள்ள ஒரு நண்பன் எப்பயுமே இருந்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். யார் நண்பன்
1: அப்படின்னு கேட்குறோம்.
0: ஆமாம், இதுதான் இன்னைக்கு கூட கண்ணாடி மாளிகையின் தலைப்பு. திருக்குறள் வந்து அழகாக சொல்லியிருக்காரு, திருவள்ளுவர் நட்பை பற்றி நெஞ்சத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி.
1: அதாவது முகத்தை பார்க்கும்போது மட்டும் அந்த நட்பு இருக்கக்கூடாது, நம்ம கண்முன் நம்ம முகத்தை ஒருத்தவங்க பார்க்கும்போது மட்டும் அந்த நட்பு இருக்கக்கூடாது. அவங்க இல்லாத நேரத்தில் கூட அவங்களோட நம்ம மனது இருக்கும், அவங்களுக்கான நம்ம ஒரு இருப்போம் அப்படிங்கிறது தான் நட்பு அப்படின்னு வெறும் ஒன்றே முக்கால் அடியிலே ஒரு பெரிய கருத்தை திருவள்ளுவர் அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒரு கவிதை, கவிதை நட்புனாலே அதுவே ஒரு கவிதை தான். பட் நட்பை பத்தி ஒரு கவிதை
0: கேளுங்களா.
1: உறவுகள் பல வந்தாலும் உள்ளம் தேடும் உறவு நட்பு. சிரிக்கும் நேரத்தில் சேர்ந்து சிரிப்பவர் பலர், அழும் நேரத்தில் தோள் கொடுப்பவன் தான் உண்மையான நண்பன். தூரம் பிரிந்தாலும் நினைவுகள் பிரிவதில்லை, காலம் மாறினாலும் உண்மையான நட்பு என்றும் மாறுவதில்லை. வாழ்க்கை பயணத்தில் வழிகாட்டும் விளக்காய், விழும் நேரத்தில் தாங்கும் கரமாய், இறைவன் தந்த அழகிய பரிசு நட்பு அப்படின்னு நட்பை பத்தி சொல்லியிருக்கிறாங்க.
0: அடடே அப்படின்னு சொல்லி ஒரு
1: அழகாச்சரியா
0: அழகான ஒரு கவிதை சொல்லிட்டீங்க. உண்மையான அன்போடு மனம் கலந்து நம்மளோட முகத்தை பார்த்த உடனே என்னப்பா கவலையா இருக்க, என்னப்பா சந்தோஷமா இருக்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கிற நட்பை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். யார் நண்பன் அப்படின்னு சொல்லி நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 இணையலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு பேச காத்திருக்கும் முதல் நேர்கிட்ட பேசிடலாமே.
1: வருக, வணக்கம்.
2: மேடம், தங்களுக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிக் கொள்வது மதுரை மணிமாறன், கடைசி நேர்ந்தர், யானமலை பொது.
1: உங்களுடைய நண்பனா நீங்க யார சொல்றீங்க?
2: என்னுடைய நண்பன்ல மூணு நண்பர்கள் சொல்லலாம். மெல்லி அம்மாங்கிறது மெல்லினம், அப்பாங்கிறது வல்லினம். அந்த மென்மையான உடம்ப அந்த நமக்கு உயிரை கொடுத்தவங்க ரெண்டு பேருமே எனக்கு நண்பர்கள். அதுல முதலா வருது மெல்லினத்துல இருக்க அம்மா.
1: சரி,
2: அவங்கதான் என்னுடைய முதல் நண்பர். நான் ஸ்கூல்ல படிக்கிறப்ப இன்னைக்கு வரைக்கும் தொடர்பு இருக்க ஒரே நண்பன் வந்துட்டு கோபின்னு ஒருத்தர். இன்னைக்கு வரைக்கும் தொடர்பு இருக்காரு. ஏதாச்சும் மனசு விட்டு பேசிக்கிறோம், ஜாலியா சோசியல் மீடியா பத்தி, ஜென்ரலா குடும்ப விஷயங்களை பத்தி எல்லாமே பேசிக்கிறோம். மூன்றாவதா இருக்கிற என்னுடைய நட்பு வந்துட்டு மதுரை பண்பலை 103.3. அதுதான் இன்னைக்கு நான் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன், ஓய்வுல இருக்கேன். காலையில ஒரு 5 மணிக்கு ரேடியோ போட்டேன்னா ஈவினிங் ஒரு 6:30 to 7:30 வரைக்கும் ரேடியோ ஓடிக்கிட்டே இருக்கும்.
1: சரி,
2: கரண்ட் இருந்தாலும் இல்லாட்டாலும் அதுக்கு உண்டான செட்டப்போட ரேடியோ ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மதுரை பண்பலை தான் இன்னைக்கு என்னோட காலத்தை ஓட்டி கொண்டிருக்க ஒரு முக்கியமான ஒரு நண்பர்.
1: மகிழ்ச்சி, நன்றி இணைப்பில் வந்ததற்கு.
0: அதாவது பெற்றோர் நமக்கு வந்து சிறந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லி ஐயா வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் ஆக்சுவலாக என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் நண்பன்? நமக்கு வந்து ஸ்கூல் டேஸில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, அதே மாதிரி காலேஜ் டேஸில், அப்புறம் நம்ம வேலை பார்க்குற இடத்துல, அப்புறம் நம்ம சுற்றி நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க நெய்பர்ஹுட்ஸ், அதில் சிறந்த நண்பன் யார் நண்பன் தான் நம்ம கேட்குறோம். யாரை வந்து நண்பன்னு சொல்லலாம்? இப்ப என் நண்பன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு உன் நண்பனை சொல்லு, நீ யார் என்று சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்ஸ் இருக்க. அந்த மாதிரி நீங்க யார வந்து நண்பன்ற இடத்துல வைக்கிறீங்க?
1: அது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, நம்மளோட ஒரு சந்தோஷத்தை நம்ம நண்பன் கிட்ட பகிர்ந்தோம்னா அது வந்து ரெட்டிப்பாயிரும். அதே மாதிரி நம்மளுடைய ஒரு துன்பத்தை பகிர்ந்தோம் அப்படின்னா அது சரிபாதியா குறைஞ்சிடும். அப்படிப்பட்டவங்க தான் ஒரு உண்மையான நட்புக்கு இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப
0: இந்த மாதிரி நட்புக்கு நீங்க என்ன இலக்கணம் சொல்ல வரீங்க? யார் நண்பன் அந்த இடத்துல நீங்க யார வைக்கிறீங்கன்னு சொல்ல வரலாம். இப்ப பேச காத்திருக்கும் நேயர்கிட்ட பேசிடலாமா?
1: வருக, வணக்கம்.
3: வணக்கம்மா,
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
3: நான் ஈரோடு சூரமுட்டி வளத்துல இருந்து இளங்கோ பேசுறேம்மா.
1: சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை.
3: என்ன பொறுத்த வரைக்கும் வானொலி தான் என்னுடைய நண்பன். எப்படி நில ஒரு குரல் சொன்னீங்க, திருக்குறளும் கேட்டுக்கலாம்,
1: சரி
3: உலக நடப்பு தெரிஞ்சுக்கணும் செய்தி கேட்டுக்கலாம், நம்ம போர் அடிச்ச பாடல் கேட்டுக்கலாம், ஒரு நம்ம பேசணும் நிச்சயமா ஒரு கருத்துக்கள் நீங்க சொல்றப்ப இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில பேசலாம், இல்லைன்னா காது கொடுத்து கேட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு வானொலி நாடகம் வந்து கொடுக்குறீங்க, நாடகத்தையும் கேட்டுக்கலாம்.
1: சரி,
3: ஏன்னா ஒரு நண்பன் செய்யக்கூடிய வேலைய பல நண்பர்களா வானொலி இன்னைக்கு செஞ்சிருக்குது. நான் சொல்றது

0: பொதுவாக நம்ம வானொலி எடுத்துட்டாவே பல விஷயங்கள் நம்ம கத்து கொடுக்குது, நம்ம கூடயே பயணிக்குது, எங்க போனாலும் எங்க கூடயே பயணிக்குது.
1: சரி,
0: என்னை பொறுத்த வரைக்கும் நண்பன் எடுத்துட்டீங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நான் பயணிக்கிறது நண்பனோட பயணிக்கிறேன், அது நம்ம வானொலி என்பது என்னோட கருத்து.
1: ரொம்ப நன்றி இணைப்பில் வந்ததற்கு.
2: வானொலி வந்து அவரோட சிறந்த நண்பன் சொல்லிட்டார். கண்டிப்பா வானொலி வந்து சிறந்த நண்பனா தான் இருக்க முடியும், ஏன்னா எல்லா விஷயங்களும் நம்ம கத்து கொடுக்குது. அதையும் தாண்டி யார் நண்பன் அப்படின்ற இடத்துக்கு நம்ம அங்கீகாரம் எப்படி கொடுக்கறோம், இத பத்தி
1: ஒரு சிலர் கிட்ட பழகும் போது நமக்கே தோணும் இந்த அளவுக்கு இருக்காங்களே அப்படின்னா, அவங்க வந்து நம்ம வாழ்க்கையோட எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். நம்மளோட லைஃப்ல நமக்கு இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் லாபம் எல்லாமே இருக்கும், இருந்தாலும் கூட நம்ம எல்லாத்துலயுமே நமக்கு தோள் கொடுக்கக்கூடிய ஒரு உறவா, எல்லாத்துக்கும் நமக்கு வந்து ஒரு உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு ஊன்றுகோலா இருக்கக்கூடிய அந்த நண்பன்
2: கண்டிப்பா. இதை பத்திய தகவல்கள் சொல்ல நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 இணையலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம் நேர்களை.
3: ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா, சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: மதுரை தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி +2 பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2nd year எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
2: பதினோரு நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கோம் கண்ணாடி மாளிகை, யார் நண்பன் அப்படின்ற தலைப்புல பேசிட்டே இருக்கோம். நம்ம கூட பேச காத்திருக்கும் அடுத்த நேயர்
1: பருக. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
5: பெங்களூர் இருந்து வேளாங்கண்ணி சுக்கலிங்கம்.
1: சொல்லுங்க, உங்களுடைய நண்பனா, உங்களுடைய நட்பை பத்தி.
5: அதாவது குடுக்க இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கலைவன நட்பன் வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா, அதுபோல ஓடி வந்து உதவி செய்யக்கூடியவர்கள், சொல்லாமல் இருக்கக்கூடிய ஓடி வந்து நல்ல நண்பர்கள், மனசை பார்த்து வர்றவங்க நல்ல நண்பர்கள், மணி பர்ச பார்த்து வர்ற நண்பர்கள் நல்ல நண்பர்கள்.
1: அதாவது நமக்கு ஒரு உதவி அப்படின்னு நம்ம கேக்குறத விட இவங்களுக்கு உதவி தேவைப்படும் அப்படின்னு சொல்லாம வந்து செய்யறவங்க தான் நண்பன் சொல்லிட்டீங்க.
5: ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, குரல் ஒரு மாதிரி இருக்கு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டு உதவி செய்யற பாருங்க,
2: நல்ல விஷயம் சொல்லிட்டீங்க, நன்றிங்கய்யா இணைப்பில் வந்தமைக்கு. அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முகவரியே தேவையில்லை, முகம் பார்த்து பழகும் நட்பிற்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அடுத்ததா பேச காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க.
6: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து அப்படின்னு சொல்லிருங்க.
6: வட்டம் கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார், இருவரும் நலமா இருக்கீங்களா?
1: அனைவருமே நலமா இருக்கிறோம்.
6: அதாவது நான் படிக்கின்ற போது நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அதுல பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு பார்த்தோம்னா ராமச்சந்திரன் ஒரு நண்பர், அடுத்தது கல்லூரியில படிக்கின்ற போது ஒரு நண்பர் லிங்கேஸ்வரன்,
1: சரி
6: அவர் இருந்தாரு. இப்ப வந்து வானொலி நண்பர்கள் நிறைய இருக்காங்க மேடம். ஆமா,
2: என்ன சொல்ல வரீங்க? இப்ப முதல்ல ஒரு நேயர் சொன்னாரு பாத்தீங்களா, நமக்கு வந்து நம்மளோட முகத்தை பார்த்து நமக்கு வந்து என்ன உதவி தேவை அப்படின்றத வந்து செய்யறவங்க தான் வந்து நண்பன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நண்பன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நீங்க கொடுக்கற அர்த்தம்லாம் என்னென்ன, அதெல்லாம் சொல்லுங்க நேயர்களே. அடுத்ததாக பேச காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். பேசலாம், யார் இங்கிருந்து? யார் நண்பன் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் இன்னைக்கு நம்ம கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில முன் வச்சிருக்கிறோம்.
7: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
7: நான் விமலா, எஸ்எஸ் கல்லூரியிலிருந்து.
1: சொல்லுங்கம்மா.
7: நண்பன்றது நமக்கு
8: அதாவது உறவினர்களுக்கு முன்னாடியே அவங்க தான் நிறுத்தணும். ஏன்னா அப்படி நண்பர் தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். முத தேர்ந்தெடுக்கிறதுல நண்பர் நம்ம தேர்ந்தெடுக்க ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எல்லா இடத்துலயும் நம்ம கூட இருக்கணும், நல்லது கெட்டது எல்லாத்துக்கும். இப்ப நாங்க படிச்ச காலத்துல இருந்து ஒரு பொண்ணு அவங்க இப்ப வடஆர்காட்ல இருக்காங்க, இன்னும் நாங்க காண்டிட்டு இருக்கு. இன்னும் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அவங்க கூப்பிடுவாங்க. அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நாங்க போவோம், அவங்க இங்கிட்டு வருவாங்க. அது மாதிரி இப்ப நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களும் அப்படித்தான். ரொம்ப என்னங்க இப்படி இருக்கு இங்க தலைவலியா அப்படின்ற மாதிரி நம்மள குறிப்பறிஞ்சு அவங்க நடந்துக்குவாங்க. உங்களுக்கு என்ன போர் அடிக்குதா, இன்னைக்கு வாங்க வெளியே போவோம், கோயிலுக்கு போவோம், சின்ன போவோம் அப்படின்னு இப்பயும் நம்மளோடயே இருக்கிறாங்க. நம்மள கூட்டிட்டு போய் நமக்கு ஏத்த மாதிரி அவங்களும் நடந்துக்குவாங்க. வெக்கேஷன் போவோமா போவோம் அப்படின்னு நம்மளோட ஒரு நிலைமை அறிஞ்சு அவங்க எங்கிட்ட பரிமாறும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
2: அதாவது நீங்க நினைக்கிறத அவங்க அப்படியே செஞ்சிடுறாங்க. அது உங்களுக்கு ரொம்ப அதுதான் வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பா
8: அதுலதான் இருக்கு நம்மளோட கொடுத்து, அதாவது கொடுத்து வச்சேன்னு சொல்லுவாங்கல்ல.
2: ஆமா
8: அது அதுலதான் இருக்கு நம்மளோட உணர்வு பூரியமா அவங்க நம்மளை புரிஞ்சு செயல்படுறது.
9: சரிங்கம்மா, நன்றி, கருத்துக்கு நன்றி.
2: ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். நேர்களை இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை.
10: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
11: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
2: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
3: கண்ணாடி மாளிகை யார் நண்பன் அப்படிங்கிற ஒரு தலைப்பை நம்ம முன் வச்சிருக்கிறோம். நம்ம நேர்கள் எல்லாருமே உற்சாகத்தோட பங்கேற்று பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நண்பன் யார் அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள் இன்னும் தொடர்பு கொள்ளலாம். 25 30 170 மற்றும் 25 30 171 0452 என்கிற முன்னணி போடுவாங்க. இப்ப இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
4: வணக்கம்.
5: மதுரை பண்பலைக்கும் ராமேஸ்வர பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை நேர வணக்கங்கள் சகோதரிகளே.
4: வணக்கம் சொல்லுவது, உங்க பேரை சொல்லிருங்க.
5: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து தயானா மாவட்டையும் கோகுல அரசி அம்மாட்டையும் நட்பை பத்தி சொல்ல வந்திருக்கேன். அம்மா
4: சொல்லுங்க. நட்பை பத்தி
5: சொல்லணும்மா. என்னை தேடி வரும் என் மன தைரியம் முதல் நண்பன். என்னை தேடி வீட்டு வாசலுக்குள் என் வீட்டுக்குள் நுழையும் வானொலி. 1000 தொலைக்காட்சிகள் இருந்தாலும், 1000 வண்ண தொலைக்காட்சிகள் வந்தாலும், 1000 LED TV தொலைக்காட்சிகள் வந்தாலும், என்னை தேடி என் வீட்டு வாசலுக்குள் கருப்பாக வெள்ளையாக பல வண்ணங்களில் வண்ணமாக கண்ணாடி மாளிகை என்னும் தலைப்பில் என் நண்பனாக நட்பு கொண்டு என்னோட உரையாடி கொண்டிருக்கும் என்னை தேடி வந்த மதுரை பண்பலைக்கும் தயானாமாவுக்கும் கோகுலரசிக்கும் மிக மிக அரிய நல்வாழ்த்துக்களமா. நன்றி.
4: நன்றி நன்றி. அதாவது எல்லாரும் வானொலியதான் வந்து நண்பன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா? அதாவது விழும் கண்ணீரை துடைப்பது நட்பு அல்ல, விழும் முன்பே பிடித்து கொள்வதுதான் உண்மையான நட்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி நம்மளோட முகத்தை பார்த்து நண்பன் அப்படின்ற இடத்துக்கு நம்ம ஒரு அங்கீகாரம் கொடுக்குறோம் இல்லையா? அது எதற்காக கொடுக்குறோம் அப்படின்ற கருத்துக்களை சொல்லுங்க நேயர்களே. அடுத்ததா பேச காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
3: வருக வணக்கம்.

0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் ஜீவகன் பேசுறேன், சவுத் சென்னையில இருந்து.
0: ஆ சொல்லுங்கய்யா, உங்களுடைய கருத்துக்களை.
1: எனக்கு உயிருடையான்னு பேர் வச்சார் சந்தான கிருஷ்ண ஐயா. இப்ப அவர் இல்ல, அவருக்கும் எனக்கு இருந்த நட்பு பெருசு, நம்ம வானொலிக்கும் அவருக்கு இருந்த நட்பு பெருசு. அடுத்து உடம்போடு உயிருடையான மனதையோடு எம் நட்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. உடம்பு என்னவள் சண்முக கனி, உயிர் நான். அகவாழ்வில் அவள் அமைதி காத்ததால் புறவாழ்வில் நான் பல பொருது வென்றிருக்கிறேன். நான் நோய்வாய்ப்பட்ட போதெல்லாம் மருத்துவத்தால் எழவில்லை, அவள் கண்ணில் இருந்து ஒரு கண்ணீர் துளி என் மேல் விழுந்தவுடன் நான் எழுந்திருந்திருக்கிறேன். உலகிலேயே முதியோர்காதை பற்றி எழுதியவன் பாவேந்தன் பாரதிதாசன் ஒருவன் தான். அருகருகே இருவர் மிகுந்த அன்புண்டு செயலே இல்லை என்பான். அவளுக்கு 75, எனக்கு 80, அருகருகே இருக்கோம், மிகுந்த அன்போட இருக்கோம்மா.
2: அடுத்ததாக பேச காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
3: வணக்கம்மா, நான் பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி
0: பேசுறேன்.
2: உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கம்மா. யார் நண்பன்?
3: நண்பனில் பல வகை உண்டு, கண்டு கொள்ளணும் நண்பரை, பார்த்து பார்த்து தேர்ந்து எடுக்கணும். தோழமை இல்லா வாழ்வு நரகமாகுமே, என்றுமே கை கொடுக்கும் உறவு என்றார்.

0: தன்னிடம் இருக்கும் அனைத்தும் வாரி வழங்கும் வள்ளல் அல்லவோ அப்படின்னு நிறைய பாடல்.
1: வள்ளல் தான் சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லி நண்பனுக்கு ஒரு பட்டமே கொடுத்துட்டீங்க.
0: ஆமாங்கம்மா, நண்பன் இப்படி இருக்கணும்மா, தவறுகள் செஞ்சா தட்டி கேட்கணும், நான் ஏதாவது ஒரு தவறுகள் செஞ்சா கூட அந்த பக்கம் திரும்பி பார்க்காம இருக்க வைக்கணும். அதாவது ஒரு மதுவே இறந்துறாருன்னு வைங்கனே, ஏப்பா நானும் உன் கூட வரவா அப்படின்னு கேட்டா, ஏப்பா நீ வேணாம்ப்பா, நான் தான் தெரியாம இந்த குழியில விழுந்து கிடைக்கேன், எந்திரிக்கலாம்னு நினைச்சுட்டு இருக்கேன், நீ வந்துடாதப்பா, குடும்பத்தையும் நல்லபடியா பாத்துக்கப்பா, உன் குடும்பத்தை பாருப்பா அப்படின்னு சொல்லணும். அப்புறம் ஏதாவது துன்பம் வந்தா கவலையே படாத, நான் இருக்கேன், எதுக்கு இருக்கேனா, வா, என்ன எங்க போகணும், எங்க வரணும், என்ன காசு வேணுமா அப்படின்னு கேட்பானு. அது அந்த உடுக்க இருந்தவன் கை போல அங்க இடுக்கன் கலைவிதான் நட்புதான் வள்ளுவன் சொன்னதுக்கு. அந்த வேட்டி அந்த கலையிறது கூட அந்த கை போய் நீளும் பாத்தீங்களா, எத்தாடி மானம் மானத்துக்கு பயந்து கை நீளுறது மாதிரி இருக்கணும் அந்த நட்பு. அந்த மாதிரி நல்ல உயிரோட்டமான நட்புகள், ஏன்னா உறவுங்கிறது நம்ம இயற்கையாவே அமையறது அமையப்பட்டு இருக்கோம், ஆனா நட்புங்கிறது நம்மளா தேர்ந்து எடுக்கணும். நம்ம அதியமான் அவை மாதிரி இருக்கணும், நம்ம காந்தி அம்மை வள்ளி அம்மை மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இவங்க பிசுந்தரையாரு கோபரி சோழன் இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு உள்ளோட்டமா உள்ளன்போட நட்புகள் இருந்தா என்னைக்குமே நம்ம தெளிவான ஒரு வாழ்வானா. 60 குறள்ல நட்புக்கு இடம் கொடுத்திருக்காரு திருவள்ளுவர். அதனால நம்மளும் நட்புக்கு இடம் கொடுப்போம், நல்ல நட்பை தேடி கண்டுபிடிச்சு நல்லபடிய சிறப்பா வாழுங்கிறது என்னோட கருத்து.
1: நன்றி நன்றி நன்றி. அதாவது நட்புக்கு வந்து நீண்ட ஒரு
2: விளக்கம்
1: இலக்கணமே சொல்லிட்டாங்க,
2: அதாவது இதுக்கு வந்து எண்டே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அடுத்து கலந்துக்கூடிய நீயர்
1: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்,
2: சொல்லுங்க யார் இங்க இருந்து?
3: மேடம் ரெண்டு மரத்துக்கு வணக்கம் வருது, மதர் காஜகர்ல இருந்து பஞ்சோனம் பேசுறேன். மதியம் வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம் எல்லாருமே. இப்ப யார் நண்பன் அப்படியே தலைப்புக்குள்ள வந்துருங்க.
3: யார் நண்பன் கேக்குற, நண்பனா இருக்க வேண்டாம் மேடம் நண்பன். இன்னொன்னு, இப்ப எல்லாத்துக்கும் உதவுன்னு சொல்றாங்க பாருங்க, அந்த இது உதவ மாட்டாங்க மேடம்.
2: சரி,
3: நல்ல உயிருள்ள நண்பனா இருந்தா தான் உதவுவாங்க. ஓயாம காசை கேட்டுக்கிட்டு, ஓயாம போற காசை கேட்டுக்கிட்டே இருக்கேன், இப்படி நினைச்சிட்டு அந்த போற இடத்துக்கு கூட வரமாட்டாங்க மேடம். மேடம் வானொலி வந்து எனக்கு கிடைச்ச நண்பன் மேடம். வானொலி மூலமா 30 நேயர்களுக்கு மேல எனக்கு சொந்தம் கிடைச்சிருக்கு.
2: வானொலியும் நண்பன், வானொலி மூலமா பல நண்பர்கள் சொல்லிருக்கீங்க.
3: ஆமா மேடம், வானொலி மூலமா 30 நண்பர்கள் மேல எனக்கு கிடைச்சிருக்காங்க மேடம்.
2: சரி,
1: நன்றி நன்றி நன்றி. நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நிறைய பேரை சந்திப்போம். எல்லாருமே நமக்கு நண்பர்களான்னு கேட்டா கிடையாது,
2: நிச்சயமா இல்ல
1: இல்ல. அதே மாதிரி நம்ம பயணங்கள் சொல்லுவோம், அதாவது ரயில் நட்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ரயில் சிநேகிதம் சொல்லுவாங்க. அது அந்த வந்து அந்த ரயிலை விட்டு இறங்கணும் முடிஞ்சு போயிரும்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நம்ம கூட வந்து நல்லா பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து வழிகாட்டியா கூட இருந்திருப்பாங்க, புத்தகம் கூட நல்லா நண்பன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு எல்லா நேரத்திலயும் நமக்கு கவலை வந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு நல்ல புத்தகத்தை தேர்ந்தெடுத்து படிக்கும் போது அது நமக்கு எல்லா வித பதில்களையும் கொடுக்கும் அப்படின்றதும் வந்து ஒரு சிறந்த நட்புனே சொல்லலாம் இல்லையா.
2: இந்த நட்பு பத்தி இன்னொரு விஷயம் சொல்லும்போது அப்படின்னா, நட்பு வந்து ரொம்ப ஒரு ஆழமான ஒரு விஷயம், நம்ம உள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான ஒரு உணர்வு தான் இந்த நட்புன்னு சொல்லலாம். நம்ம வந்து ஒரு சிலர்கிட்ட வந்து வெகு நாட்களா வெகு வருடங்களா பழகி இருந்தாலும் கூட ஒரு அளவோடு இருக்கும், ஆனா ஒரு சிலர்கிட்ட ஒரு குறைந்த நாட்கள் பழகினாலும் கூட ரொம்ப மனம் ஒன்றி அவங்களோட நட்பாயிடும். அதுதான் நட்புக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப காத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நேயர், சந்திக்கலாம் வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
2: யார் இங்க இருந்து?
4: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு மேடம்.
2: சொல்லுங்க உங்களுடைய கருத்தை.
4: அதாவது யார் சிறந்த நண்பன்? நீங்களே தொடக்கத்துல வள்ளுவரோட நட்புகள் அதிக அதை பத்தி நல்லதா சொன்னீங்க.
2: சரி,
4: அதாவது நட்புகளை 10 குறளையும் நல்லதா வள்ளுவர் சொல்லியிருக்காரு.
2: அவருடைய
4: இன்பத்துல மட்டும் பங்கெடுத்துக்கிறவங்க சிறந்த நண்பன், நம்மளுடைய துன்பத்துல யார் மட்டும் மட்டும் நிக்காங்களோ அவர் தான் சிறந்த நண்பர்னு நான் சொல்றேன். உதாரணத்துக்கு, உதாரணம் ஒரு பைக்ல போய்கிட்டு இருக்கோம், ரிப்பேர் ஆயிட்டு இந்த இடத்துல நிக்கிறேன்னு சொல்லி லைட்டோ ஏதோ ஒரு இடத்துல நிக்காங்களோ, அப்ப யார ஒரு சிலர் கூப்பிடு, ஒரு சிலர் வர முடியாது, ஒரு சிலர் முடியுங்கிற சூழ்நிலை வர முடியாம இருக்காங்க மேடம், அவங்க சிறந்த நண்பர்கள் கிடையாது. யார் அந்த சமயத்துல நமக்கு உதவுறாங்களோ அவங்கதான் சிறந்த நண்பர். நம்மளுடைய கஷ்டமான இடத்துல துன்பத்திலையும் பங்கு கொள்ளணும், அதான் முக்கியம்.
1: நம்ம கூட எல்லா நேரத்திலயும் இருக்கணும்,
4: எல்லா நேரத்திலயும் பங்கு கொள்றவங்க சிறந்த நண்பர். கடைசி வரைக்கும் வருவான், காசுக்காக பணத்துக்காக இல்லாம நம்மளுடைய உண்மையான நட்புக்காக பாசத்துக்காக வர்ற நண்பர்கள் தான் உண்மையான நண்பர்கள். பல வந்து இன்னைக்கு வளர்ட்டே இருக்கும், நாளைக்கு வளர்ட்டே இருக்கும், அது பல வந்து நிரந்தரம் கிடையாது. உண்மையான அன்பு பாசம் நேசம்
1: உண்மையான அன்பு, பாசம், நேசம் இதெல்லாம் வந்து இருக்கணும். நம்ம கூட எல்லா நேரத்திலையும் டிராவல் பண்ணணும். நமக்கு என்ன விஷயம் நடந்தாலும் நம்ம கூட வந்து ஓடி வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நட்புக்கு அவங்க வந்து ஒரு என்ன சொல்றாங்க, அவங்க ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பேச காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
2: வணக்கம்
5: வணக்கம் வணக்கம்.
2: சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
5: யோகிராம் காலனில இருந்து ரவி பேசுறேங்க மேம்.
2: வானொலி வச்சிருக்கீங்களா? ஒலி அளவு நிறையா கொஞ்சம் ஒலி அளவு குறைச்சலாம், இல்லைனா நீங்க கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. சொல்லுங்க, உங்களுக்கு யார் நண்பன்?
5: எனக்கு வந்து என் குழந்தைகள்ல இருந்து என் மைங்க மக எல்லாரும் இருக்காங்க.
2: சரி,
5: உலகத்துல நீங்களும் எனக்கு நண்பர் தான். ஆனா எனக்கு வந்து இறக்கும் வரை, எனக்கு அந்திம காலம் இறக்கும் வரை எனக்கு துணையாக இருக்கிறது என் மனைவியே, மனைவியே, மனைவியே.
1: நன்றிங்க, நன்றிங்க. உங்க வானொலி நண்பனையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பேசியிருந்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிட்டே இருக்காங்க, யார் நண்பன் அப்படின்ற தலைப்பிற்காக. அடுத்ததா இணைப்பில் இணையக்கூடிய நேயர், வருக. வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம். சொல்லுங்கய்யா, யார் நண்பன்?
6: அதாவது ஒண்ணு இருந்து எட்டு வரைக்கும் படிச்சேன், அது ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. பதினஞ்சு பேர் லேடிஸ் மூணு பேரு, ஜென்ஸ் எட்டு, ஒரு பன்னெண்டு பேர், பதினஞ்சு பேர் படிச்சேன். அதுல இப்ப எட்டு பேர் தான் இருக்கான். அந்த போட்டோவா சேலத்துல ஒரு மேடம் இருக்காங்க, இப்ப அவங்க எனக்கு பிறந்த நாளுக்கு கிஃப்ட் அனுப்பிச்சாங்க. அவங்கள வந்து அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் போட்டோம், அப்பதான் பார்த்தேன். அது ஐம்பது வருஷம் கழிச்சு மீட் பண்ணோம். ஒரு மீட்டிங், ஒரு பார்ட்டி கொடுத்தாங்க எனக்கு, பிறந்த நாள் கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க, கேக் வெட்டினாங்க. இப்பதான் சமீபமா நடந்தது, கிரேட் அச்சீவ்மெண்ட். பதினஞ்சு பேர்ல எட்டு பேர் இருக்காங்க, அவங்களை நான் தான் ஒருங்கிணைச்சு கூப்பிட்டு வந்து மீட்டிங் போட்டோம்.
1: நல்லதுங்கய்யா, நல்லதுங்கய்யா. அதாவது பள்ளி காலத்து நண்பர்கள்லாம் வந்து சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. பள்ளி காலத்து நண்பர்கள் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு வந்து இந்த காக்கா கடி கண்டிப்பா ஞாபகத்துக்கு வருங்க. அது யாரா இருந்தாலும் சரி, அந்த காக்கா கடி கடிச்சு ஒரு மிட்டாயை வந்து பகிர்ந்து சாப்பிட்டு அந்த சந்தோஷமான நினைவுகள் வந்து என்னைக்குமே மறக்கவே மறக்காது அப்படின்னே சொல்லலாம். ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. கண்ணாடி மாளிகை, யார் நண்பன் இந்த தலைப்பில் தான் நம்ம பேசிட்டே இருக்கோங்க. அதாவது மௌனத்தை புரிந்து கொள்ளும் இதயம் இருப்பதால் வார்த்தைகள் தேவையில்லை நம் நட்பிற்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே மாதிரி கருத்து சொல்ல காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். யார் நண்பன் அப்படிங்கிற ஒரு தலைப்பு முன் வச்சிருக்கோம் இன்னைக்கு நம்ம கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். வணக்கம், சொல்லுங்க.
2: ஹலோ,
0: வணக்கம். இணைப்புல வந்துட்டீங்க, சொல்லலாம்.
2: ஹலோ, காலை வணக்கம் மேடம் இருவருக்கும்.
0: காலை வணக்கம். உங்க பேரை சொல்லிருங்களேன்.
2: சகுந்தலா ஜெயஹிந்துபுரம் மேடம்.
0: சொல்லுங்க. அதாவது யார் நண்பன் அப்படியே தலைப்பை பத்திய கருத்துக்களை சொல்லலாம்.
2: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நண்பன் வந்து ஆபத்து காலத்துல நண்பன் ஆபத்துல இருக்கும்போது உதவி செய்வன் உண்மையான நண்பன். அடுத்து தவறான பாதைக்கு அவன் தீய பழக்கங்களை ஆட்கொண்டால் அதை அவனை திருத்தி, அதாவது புகை மற்ற இதர இதுக்கு போல இருக்கணும் அடிமையா இருந்தால் அவனை உண்மையான நண்பனால் மட்டும்தான் அந்த மனிதனை திருத்த முடியும். அந்த நண்பனை அவன் திருத்தி அவன் குடும்பத்திற்கும் அவனுக்கும் உதவி செய்தால் அவனே உற்ற நண்பன். மேலும் குடுக்கை இழந்தவன் கைப்போலை அவனே இருக்கன் கலைவதான் நட்பு. நாம் ஆடை நழுவி கீழே விடும்போது நம்ம கை தானாகவே ஆட்டோமேட்டிக்கா போய் உதவி செய்யும், போய் காப்பாற்றுவோம். அதுபோல உண்மையான நண்பன் என்பவன் அவன் துன்பப்படும் போது அவனை காப்பாற்ற வேண்டும். அவன் தான் உண்மையான நண்பன். இன்னும் ஒரு கதை.
0: வேகமா சொல்லுங்க.
2: செல்வன்கிறவன் ஒரு செல்வந்தன் இருந்தான், பெரிய பணக்காரன். அவன் நிறைய பணங்கள்லாம் இருந்ததுனால அவன் சுத்தி நண்பர்கள் இருந்தாங்க, உன்ன மாதிரி உண்டா உன்ன மாதிரி உண்டான்னு சொல்லி எல்லா காசையும் வாங்கி வாங்கி கடைசியில அவன் வரியவன் ஆயிட்டான். கடைசியில வரியவனா இருக்கும்போது அவன் எல்லா நண்பர்கிட்ட போய் கேட்கிறான், எவனுமே உதவி செய்யல, கடைசியில உயிரை விட்டுட்டான். அப்படி நண்பர்கள்ங்கிறவங்க இருக்கக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான இன்னும் ஒண்ணு உண்மையா ஒண்ணு
1: மேடம் கூட நேரம்
2: ஒரே உண்மையா ஒரே பாயிண்ட் வரும். வாழ்வின் இறுதி வரை ஊன்றுகோலாக அந்த நண்பன்களும் முற்ற நண்பன் இருக்க வேண்டும் என்பது தாழ்மையான.
0: நன்றி நன்றி. அதாவது உங்களோட ஊன்றுகோல் வந்து உங்க நண்பன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லி இருக்கிறாங்க. அடுத்ததாக பேச காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
3: வீடு வரை உறவு, வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. ஹலோ,
1: சொல்லுங்க.
3: மல்லிகாரமம் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில இருந்து பேசுறோம்மா.
1: உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
3: அத சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். 81 வயசு, நான் கண் கூட பார்த்ததுமா.
1: சரி,
3: நான் இப்ப சமயத்துல 2 மாசமா பாத்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கு முன்னாடி இருந்த நண்பர்களை விட்டுட்டு இப்ப 81 வயசுல பணத்துக்காக இந்த சேவை செய்ய வந்துட்டாங்க பாருங்க. ஹலோ,
1: சொல்லுங்க.
3: அது வந்து நட்பா இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா அவங்களை அதை பெருசா நம்புறாங்க. அந்த பணத்துக்காக அந்த நண்பர்கள் வட்டாரம் அவரை 81 வயசால சுத்தி சுத்தி சுத்தி வருதுமா.
1: அதான் உங்களுடைய கருத்து. கேள்விக்குறி வச்சிருக்கீங்க.
0: எல்லா நேரத்திலையும் நமக்கு வந்து நண்பர்கள் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிறந்த நண்பன் மட்டும் தான் நம்ம கூட கடைசி வரைக்கும்
1: பயணிக்க முடியும்.
0: கண்டிப்பா ஒருத்தர் தான் அந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்றது நிலையா இருக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்ததாக பேச காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம். என் கண்ணில் நீர் வழிந்தால் உன்னெஞ்சில் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதலி அங்கிற பண்பு உடையவன்தாப்பா உண்மையான நண்பன்ப்பா. நம்மளுடைய சுக துக்கத்துலப்பா ஆதரவா இருக்கணும்ப்பா. நம்மோடு யாரு பயணம் செய்யறாங்களோ அவங்கதாப்ப உண்மையான நண்பன். சுகத்துலப்பா நம்மளை பாராட்டணும், கைதூட்டி அதாவது மகிழ்ச்சியா கைதூட்டி நம்மள ஆற தழுவணும்ப்பா. துக்கத்துல இருந்த மாக்கம் நம்மள கை கொடுத்து ஆதரவா நான் இருக்கிறேன்ப்பான்னு சொல்லி உருவாத்து சொன்னா போதும்ப்பா. நம்ம தவறு செஞ்சாப்பா அதை சுட்டி காட்டணும்ப்பா. எனக்கு என்ன அவன் என்ன செஞ்சுட்டு போறான்னு சொல்லி அப்படி இல்லாம அவனுக்கு கஷ்டம் வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லாம மனதாரப்பா நம்ம தவறு செஞ்சு ஏ இப்படி செய்யாதப்பா அப்படின்னு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும்ப்பா. ஆத்மார்த்தமாக இருப்பேன்ப்பா நண்பன். நீங்க சொன்னீங்க திருக்குறள்லாம் சொன்னீங்க, உடுக்க இழந்தவன் கைகோல ஆங்கே
1: நட்பு.
4: இடுக்கன் எப்ப வருதோ அப்ப வந்து முகம் பார்த்து நம்ம மனசு புரிஞ்சுக்கிட்டு ஓடோடி வந்து உதவி செய்வேன் தப்பா உண்மையான நண்பன்.
1: உங்க பேரு நீங்க சொல்லல.
4: தேனி மாவட்டம்.

0: ஓடி வந்து கருத்துக்களை சொல்லிட்டீங்க, பேர சொல்லாம பரவாயில்ல. நன்றிமா, நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. நன்றி நன்றி நன்றி. அதாவது ஓடி வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் தன்னோட கருத்துக்களை வந்து
1: பயன்படுத்திருக்காங்க.
0: அடுத்ததாக நேயர் வருக, வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: நண்பர்கள் இருக்காங்க, உண்மையை உள்ளம் படுத்தவர் நண்பர்கள். நான் தவறு செஞ்சேன், என்னுடைய தவறு வந்து நண்பனுக்கா இருக்கும், என்னை தட்டு கேக்குறாங்க. அது ஒரு உண்மையான நண்பரு.
0: இணைந்தருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: மதுரை தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி, +2 பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2nd year எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 years இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
0: நேரம் காலை 11:47 கேட்டிருக்கீங்க கண்ணாடி மாளிகை. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அதாவது காலங்கள் பல கடந்தாலும் கரையாத ஒரே செல்வம் வந்து நட்பு தான் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அப்படி யார் நண்பன் அப்படின்ற தலைப்பில் வந்து நேயர்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டே இருக்கீங்க. அடுத்ததான் நம்ம கூட பேச காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம் மேடம்,
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் ராமநாதபுரம் மாவட்டம் முதலாவது இருந்து பேசுறேன். எனக்கு நண்பன் ஒருத்தர் இருந்தாருமா, எனக்கு சரவணன் ஒரு பேரு. அவரு 5th year இருந்தா இப்ப எனக்கு 52 years ஆச்சு. அவர் 30 years அவர் இறந்துட்டாரு. ஆனா எனக்கு உலகத்தையே என்ன சுத்தி காமிச்ச ஒரு நண்பர் சரவணன். அதுக்கடுத்து வானொலி
0: தான். அதாவது உங்களோட நண்பரை நினைச்சு பாத்துட்டீங்க இந்த நேரத்துல.
2: நீங்க நண்பன் சொன்னீங்க, நான் வந்து 11 மலிருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கேன். இவன் எனக்கு சொன்னவனே அவர் என்ன வாழ வைத்தது. இந்த இருந்து தமிழ்நாடு ஊரை சுத்தி காமிச்சிட்டு அவர் தான் எனக்கு வீட்டுக்குள்ளே கிடப்பேன். எல்லாத்தையும் சுத்தி காமிச்சிட்டு அவர் அம்மா எனக்கு கேட்டோட்டில வேலை வாங்கி கொடுத்தாரு. அங்கிட்டாமே அவர் பேரு, நான் எல்லாம் 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன்.
1: நான்
2: மயம் அவர் சொல்றாரு, இவன் நல்லா இருப்பேன், நீ என்ன இப்படி இருக்காதுங்க பாரு. ஆனா அருமையான பொருள் எம்ஏ படிச்சிருக்கு, நல்ல அறிவுமா.
0: 20 years
5: வணக்கம் செல்வதே. 20 வருஷம்
0: வணக்கம் செல்வதே. யார் எங்கிருந்து அப்படின்னு சொல்லிருங்க.
5: ராணி சேனிருந்துமா.
1: சொல்லுங்கம்மா, உங்களுடைய நண்பன் யார்?
5: என்னுடைய நண்பன் என்ன தவற சுத்தி காட்டுறவங்க தான் நண்பன்மா. அது தவற சுத்தி காட்டி அவங்க சொல்லி திருத்தணுமா, அதுதான் அவங்க வந்து உண்மையான நண்பன்மா. அதுதான்மா.
0: சரி சரி, நன்றிமா, அழகா கருத்துக்களை சொல்லிட்டீங்க. அதாவது தவறுகளை வந்து சுட்டி காட்டணும், அது நண்பனால் மட்டும்தான் முடியும் இல்லையா?
1: நிச்சயமா. இது அப்பா கண்டிச்சா கூட அப்பா கண்டிக்கிறாரேன்னு ஒரு பயம் வரும், அம்மா எது சொல்லுவாங்களோ அப்படின்னு. அது இது நட்பு அப்படின்னும் போது ஒரு ஃப்ரெண்டுக்குள்ள ஒரு ஜாலியா, சரி இதை நம்ம மாத்திப்போம், இதை சரி பண்ணிப்போம் அப்படிங்கிற ஒரு

0: நட்பு கிட்டதா மட்டும்தான் இருக்கும்.
1: கண்டிப்பா கோபம் வராத நேரத்துல.
0: ஆமா,
1: அடுத்ததா பேச காத்திருக்கும் நேயர். வருக வணக்கம்.
2: கயானா மரத்துக்கும் கூகுள் அரிசி மரத்துக்கும் வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்க உங்களுடைய கருத்தை. யார் நண்பன்?
2: ஆமா, யார் சிறந்த நண்பன் கேட்டிருக்கீங்களா? யார் சிறந்த நண்பன்டா? நம்மளோட இந்த நம்மளோட எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம கூட எப்பவுமே இருக்கிறாங்க, இப்ப நிக்கிறாங்க பாத்தீங்களா, எவ்வளவு கஷ்டத்துலயே. இவங்க ஏண்டா இவங்ககிட்ட பழகினா நமக்கு, ஏண்டா இவங்ககிட்ட பழகினா என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு இந்த உலகத்துல பாதி பேர் அப்படி இருக்கிறாங்க. எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம வந்து எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு, நம்ம வருமானம் இல்லாட்டாலும் எப்பவுமே வந்து கவலைப்படாத, அதெல்லாம் உனக்கு எல்லாம் சரியாயிரும் அப்படின்றது கூட இருக்காங்க பாத்தீங்களா. அவங்கதான் நண்பன். நம்ம வந்து நம்மள வந்து நல்வழிப்படுத்தவங்க நிச்சயமா நண்பன் மேடம். நம்ம வந்து சிறந்த வழியில வந்து எப்பவுமே வந்து கஷ்டத்துல கூட நம்ம வந்து நல்வழி இல்லாதனே நம்ம வந்து பயணம் பண்றவங்க. நம்ம அம்மா அப்படி நம்ம எப்பவுமே கூட இருக்காங்க பாத்தீங்களா. அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு தாய்க்கு நிகரான ஒரு நண்பன், நண்பன் போல தாய் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி நம்ம அம்மா அப்படி நல்வழிப்படுத்துவாங்களோ அதே செக்மெண்ட்ல நம்ம நண்பன் இருக்கிறதா கூட சிறந்த நண்பன் நான் சொல்லுவேன்.
1: நன்றி. அதாவது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகுவது ஒரு நல்ல கருத்தை வந்து ஐயா சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக பேச காத்திருக்கும் நேயர் 11:51.
0: வருக வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: ராமநாதபுரம் மாவட்டம் வேதாள ஊர்ல இருந்து பாஸ்கரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா உங்களுடைய கருத்தை.
3: நண்பன் கேட்டிருக்கீங்க, நட்பு வச்சுதான் நண்பன் அப்படிங்கும் போது அந்த நட்பு எங்க இருந்து இதுனா மத்தவங்களெல்லாம் வரும் போகும் காலங்கள்ல குறையலாம்.
0: சரி,
3: ஆனா அந்த கணவன் மனைவிங்கிறது வந்து கணவன் மனைவிக்கு ஆடையாகவும், மனைவி கணவனுக்கு ஆடையாகவும், கணவன் மனைவிக்கு ஆடையாகவும் அப்படின்னு முகமது நபி சொல்லியிருக்காங்க. அதனால அந்த நட்பு ரீதியா கடைசி வரைக்கும் வாழ்க்கை ஃபுல்லா தொடர்றது நட்பு வச்சுதான் நண்பன். நான் அதைத்தான் நண்பன் நினைக்கிறேன்.
1: சரிங்க, நன்றி நன்றி. அதாவது உங்களோட மனைவிதான் வந்து சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்ததாக பேச காத்திருக்கும் நேயர். வருக வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் மேடம்.
1: பேர் சொல்லுங்க.
4: ஆனந்தகுமார், வடகுமாஸ்திரி.
1: சொல்லுங்க, யார் சிறந்த நண்பன் அப்படின்னு கேட்டிருக்கோம் இல்லையா, உங்களோட கருத்துக்களை சொல்லலாம்.
4: என்னுடைய அம்மா தான்.
1: நல்ல விஷயம்.
4: ஏன்னா பாத்தீங்கன்னா நமக்கு அதாவது ரொம்ப மனசோர்வு கஷ்டம், தொழில் இல்ல ஒரு நட்பு ரீதியா ஏதோ ஒரு மன உளைச்சல்லாம் இல்லையா, அம்மாட்ட வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, இந்த மாதிரி என்னமா செய்யறது, வேற வழி சொல்லுங்கம்மா, இப்படி கஷ்டமா அப்படி சொன்னீங்க, சொன்னாலே அப்படி சிவடுற வர்றதா, இதெல்லாம் பிரச்சனைடா, அதான் பாத்துக்கா, அதான் இப்படிடா, இவரு இப்படி பண்ணா நல்லதுடா, நீ அந்த தப்பு செய்யக்கூட, இதை சுத்தி இதை மாத்திக்கோ, இதை பண்ணிக்கோ, நீ ஏன் அவன் அவங்க நம்பி அவனை பணம் ஏன் போட்ட, இதை செய்யாத பண்ணு அப்படின்னு கரெக்டா சொல்லுவாங்க. அப்படி சொல்ல சொல்ல மனசுக்கு அப்படியே ரொம்ப ஒரு தெளிவு பறக்கும்.
1: கண்டிப்பா
4: அப்படியே அம்மா, அப்படியே அம்மா மடியில பத்து தலை வச்சுட்டு சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு
1: சொல்லுவேன்.
4: சரிடா சரிடா,
1: தட்டி கொடுத்து அடுத்து நல்வழிப்படுத்துறவங்க வந்து நண்பன், அதாவது நம்ம அம்மா தான் அதெல்லாம் வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க, அப்படிதானே?
4: கண்டிப்பா உண்மையம்மா, அம்மா வந்து சிறந்த நண்பன், சிறந்த குரு, சிறந்த ஆசான், சிறந்த கடவுள். இப்ப கடவுளே அம்மாதான்
1: மேடம்.
4: நீங்க பாத்துக்கலாம், ஒரு பாடல் வரையில கூட தெய்வம் அது தாய்க்கும் கீழதான், எந்த தாயவளும் சாமிக்கும் மேலதான், அந்த வரிகளை பாருங்க, ராஜாசாரோட வரிகள். அப்ப தெய்வமே வந்து தாய்க்கு கீழதான், அப்ப தாய் தான் தெய்வம். இப்ப கடவுள் மேடம் எல்லாத்தையும் வர முடியாது இல்லையா, இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க. கடவுள் என்ன பண்றாரு, தாயை படைக்கிறாரு. தாய் தான் கடவுள், தாய் தான். உங்க கஷ்டங்கள் எல்லாம் சொல்லுங்க, தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் உயரம் தெரிவதில்லை.
1: சரிங்க சரிங்க, பாடல் மூலமா கூட நீங்க கருத்துக்களை வந்து சொல்லிட்டீங்க நிகழ்ச்சியில, நன்றிங்க
0: இணைப்பில் வந்ததற்கு.
1: அதாவது தாயை போல ஒரு சிறந்த தோழி நண்பன் என்ன வேணா
0: சொல்லியாது.
1: கண்டிப்பா நம்மளுக்கு சேர சேர கீழே விழுந்தா கூட எந்திரிச்சு தட்டி விட்டு ஓடிவா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள நம்ம யார் நண்பன் கேட்டிருக்கோம். அதாவது அடுத்ததாக பேச காத்திருக்கும் நேயர்.
0: வருக வணக்கம். வணக்கம், இனிப்புல இருக்கீங்க, பேசலாம். யார் இங்கிருந்து?
5: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் இங்கிருந்து?
5: மதுரையிலிருந்து வசந்தி கண்ணி.
0: சொல்லுங்க, உங்களுக்கு யார் நண்பன்?
5: என்ன பொறுத்த வரைக்கும் யார் நண்பன்னா என்ன மனசாட்சி. அதாவது நம்ம நம்ம தப்பு செய்யும் பொழுது சரி, நம்ம நண்பன் உடலோடு இருக்கிற நண்பன் வந்து நம்மளை வச்சு திரும்பி பிரிஞ்சிருந்தா அவனுக்கு நாம தப்பு செய்யறது தெரியாது. ஆனா நம்மளுடைய மனசாட்சி வந்து உள்ளுக்குள்ள இருக்கா நம்மள சுட்டி காட்டும்.
0: மனசாட்சிக்கு தெரியாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நீ

0: சொல்ல
1: சரி
0: முடியாது.
1: நீ
0: அப்படி
1: பண்றது
0: இருந்தா
1: தப்பு
0: சிறப்பு
1: அப்படின்னு
0: பயன்கள்.
1: நமக்கு சுட்டி காட்டி இருக்கும்
0: அதே
1: மனசாட்சியில.
0: மாதிரி கண்ணாடியில பார்க்கும்போது நம்மளுடைய முகம் தெரியக்கூடாது, நம்மளுடைய நண்பனுடைய முகம் தான் தெரியணும், நட்பு தான் தெரியணும்.
1: கண்டிப்பா
0: அப்படி இருக்கிற ஒரு நட்பு தான் சிறந்த நட்பு.
1: நிச்சயம்.
0: நம்மளுடைய உடம்பு அதாவது தானாடாடுன்னு சொல்லுவாங்க, இந்த உணர்வு பூர்வமாக அவங்களுக்கு எங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு துன்பம்னா நம்மளுக்கு வந்து அந்த உணர்வு இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு சிறந்த நட்பு.
2: நல்லதுங்கம்மா, நிறைய கருத்துக்களை சொல்லிட்டீங்க. யார் நண்பன் அப்படின்னு சொல்லி வரும்போது நன்றிம்மா.
0: ரொம்ப
2: நன்றிங்க,
0: ரொம்ப நன்றி.
2: நேயர்கள் வந்து நிறைய கருத்துக்கள் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. யார் நண்பன் அப்படின்னு சொல்லும்போது எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகுவது நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கூடவே இருப்பாங்க, ஆபத்துல வந்து உதவி செய்யறவங்க.
1: நிறைய பேர் வானொலி அப்படின்னு சொன்னாங்க, நிறைய பேர் வந்து புத்தகம் சொன்னாங்க, மனைவி சொன்னாங்க, கூட படித்தவர்கள்.
2: ஆமா,
1: இந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. நட்புக்கு வந்து இதுதான் முடிவு அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படியே போய்கிட்டே தான் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான்.
2: கண்டிப்பா அந்த வானத்தை மாதிரி கடல் மாதிரி
1: அளவிலே அது இல்லாதது.
2: ஆமா ஆமா, அளவே இல்லாததுதான் நட்பு அப்படின்னு சொல்லணும். எல்லா நேரங்களையும் நம்ம கூட நிறைய பேர் வந்து பயணிப்பாங்க, ஆனா நம்ம மனதோடு பழகிற அப்படின்ற நண்பர்களை நம்ம விரல் விட்டே எண்ணிரலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நட்பு என்பது நடிப்பல்ல, நாடி துடிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு கவிதையாவே சொல்லியிருக்காங்க இப்படி. அந்த மாதிரி நாடி துடிப்பா நமக்கு இருக்கிற நண்பர்களை நினைத்து பார்த்திருப்பாங்க கண்டிப்பா இந்த வேலையில அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற, பங்கு பெற முயற்சி செய்த மற்றும் கேட்டு ரசித்த அத்துணை நேர்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது நன்றி மற்றும்
1: கோகுலரசி
2: டயனா. நன்றி நேர்களை, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

செய்தி சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதே அரசின் முக்கிய இலக்கு என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடல் மார்க்கமாக இலங்கையை கடத்த முயன்ற 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பீடி இலை மூட்டைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். அஞ்சல் துறை ஆயுள் காப்பீடு குறித்த வாடிக்கையாளர்களின் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் சிறப்பு குறைதீர் முகாம் திருப்பூர் கோட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து தலைமை தபால் நிலையங்களிலும் நாளை தொடங்கி வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. திருச்சி கடைவீதியில் உள்ள நகைக்கடைகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் நடத்திய சோதனையில் முத்திரை இல்லாத சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,680 ரூபாய் உயர்ந்து 1,07,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானிற்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,750 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸே தெரிவித்துள்ளார். 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்ட மசோதா பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள். ஏதாவது கருத்துக்கள் சொல்ல வரும்னாலும் சொல்லலாம், இல்ல கவிதைகள் சொல்ல வரும்னாலும் சொல்லலாம், இல்ல உங்களுடைய திறமை எதுவா இருந்தாலும் நீங்க வெளிப்படுத்தலாம் நிகழ்ச்சியில. 25-30-170 இது அறிமுக சிநேகிதிகளுக்கு. 25-30-171 அனைத்து சிநேகிதிகளும் பேசலாம். 0452 முன்னணி போட்டு வரலாம் சிநேகிதி நிகழ்ச்சிக்கு. இன்றைய சிநேகிதி நிகழ்ச்சியில் சிநேகிதிகளோடு கோகுலரசி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
2: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, IEEE, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூம்.

0: ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ. வசந்த் & கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: கேட்டிருக்கோம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸ்ல ஸ்நேகிதிகளோட விருப்ப பாடல்கள் கேட்டிருக்கலாம். அந்த வரிசையில இப்ப இணைப்பில் காத்திருக்கக்கூடிய ஸ்நேகிதி வருக, வணக்கம்.
2: வணக்கம் சகோதரிகள் இருவருக்கும்.
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: என்ன
1: பாடல் கேக்கலாமா?
2: இளையதேவன் படத்துல இருந்து தங்கச்சிக்காலுக்கு தங்க கோலத்து முட்டாடும் குக்கத்தேயும் கொட்டு தீனசு, அந்த பாட்டு கொடுத்துருங்க.
1: கேட்டுதான் பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காகவும் நிகழ்ச்சிகளுடைய அனைவருக்காகவும்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
2: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.

0: என்ன பாடல் கேக்கலாம்? நீங்க பாடல் பாடுவீங்களா? பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே?
1: ஆமா.
0: சரி, உங்களுக்கு பிடிச்ச பாடல் வருது கேட்டுருங்க. ஓகேவா?
1: கேளுங்க.
0: நன்றி. இதோ பாடல் வருகிறது உங்களுக்காகவும் நிகழ்ச்சிகளுடைய அனைவருக்காகவும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2nd ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
4: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
5: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

அப்படியே கேட்டுருவோமா?

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நேரம் 12:30 33 இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz சமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz ஸ்நேகிதியே. இப்ப அடுத்ததான் இணைப்பு காத்திடக்கூடிய ஸ்நேகிதி சந்திக்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து? வானொலியோட ஒளியளவு பின்னாடி நிறைய வச்சிருக்கீங்க நினைக்கிறேன், கொஞ்சம் குறைச்சிக்கலாமா? இப்ப சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: என்ன
0: பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில நீங்க?
1: கருப்பசாமி
0: பாடல் வருகிறது உங்களுக்காகவும் நிகழ்ச்சிக்கிறேன், அனைவருக்காகவும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஸ்நேகிதை கேட்ட சுற்றுக்கோ 12:37 இது மாதிரி எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. இப்ப அடுத்த இணைப்பில் காத்திருக்கூடிய ஸ்நேகிதி வருக, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
4: நாகமலக்கோட்டையில இருந்து அஜிதா பேசுறேன்.
3: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
4: சீதனம் படத்துல இருந்து வந்தாலப்பா வந்தாலப்பா அந்த பாட்டு மேடம்.
3: கேட்டுமா?
4: நான் கேட்கலாம் மேடம்.
3: இதோ பாட்டு வருகிறது உங்களுக்காக நிகழ்ச்சி அனைவருக்காகவும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நமக்கு கேட்டுட்டு இருக்கோம் சிநேகிதிகள் விருப்ப பாடல்களோட சிநேகிதியே. இப்ப அடுத்ததான் இணைப்பில் காத்திருக்கூடிய சிநேகிதி வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: என்ன
0: பாடல் கொடுக்கலாமா?
1: மின்சார கண்ணா படத்துல உன் பேர் சொல்ல செய்தான் அந்த பாட்டு.
0: அருமையா பாடிட்டீங்க, அப்படியே பாடலும் கேட்டுருவோம். 12:43 நிமிடத்துல

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டு வச்சிட்டு இருக்கோம் ஸ்நேகிதி. இப்போ அடுத்த இணைப்பில் காத்துடக்கூடிய ஸ்நேகிதி வருக, வணக்கம். என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில
1: இன்னைக்கு?
0: பாடல் கேட்டுருமா? உங்களுக்காகவும் நிகழ்ச்சி கேட்டு அனைவருக்காகவும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 12:55.
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீ

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம்

0: மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி +2 பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2nd year எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 years இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.

இதயம் தொட்ட இன்னிசை மெட்டுக்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ். தென் சிந்தும் மதுர கானங்களாய் கேட்டு ரசிக்கலாம் வசந்த கானங்கள். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருக்கிறேன் டயனா. வணக்கம் நீர்களே. முதல் பாடலாக நீதிக்கு பின் பாசம் திரைக்காவியத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையமைப்பில், கணதாசன் வரிகளில், டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் காற்றலைகளில் நீர்களுக்காக.

காலத்தை வென்ற காவிய கானங்களாய் வளம் வருகின்ற வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் கைராசி திரைக்காவியத்திலிருந்து கோவர்தனம் இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

மனதை விட்டு நீங்காத இடம் பிடித்த இன்னிசை மெட்டுக்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது வசந்த கானங்கள். கேட்க இருக்கும் பாடல் இடம்பெற்றுள்ள திரை காவியம் குடும்ப தலைவன் கே வி மகாதேவன் இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி

இசையோடு நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. தேன் சிந்தும் மதுர கானங்களாய் வளம் வருகின்ற வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பு, கண்ணதாசன் வரிகளில், TM சவுந்தரராஜன் குரலில் சவாலே சமாளி திரைக்காவியத்திலிருந்து பாடல் காற்றலைகளில் நேர்களுக்காக

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
2: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் பகல் 1:24:24. இதயம் தொட்டு இன்னிசை மெட்டுக்கொள்ளோடு வளம் வருகிறது. காலத்தை வென்ற காவிய கானங்களாய் வசந்த கானங்கள். கேட்க இருக்கும் பாடல் அன்பை தேடி திரைக்காவியத்திலிருந்து, எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன், ஜெயலலிதா இணைந்து பாடிய பாடல் காற்றலைகளில் நேர்களுக்காக.

தேன் சிந்தும் மதுர கானங்களாய் வளம் வருகின்ற வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக இருளும் ஒளியும் திரைக்காவியத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையமைப்பில் கண்ணதாசன் வருகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வசந்தா இணைந்து பாடிய பாடல் கற்றளிகளில்

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

காலத்தை வென்ற காவிய கானங்களை வளம் வருகின்ற வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தோறும் அடுத்த பாடலாக எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பு, கண்ணதாசன் வருகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் பாலும் பழமும் திரைக்காவியத்திலிருந்து.

காலங்கள் மாறினாலும் கருத்தாலும் இசையாலும் நெஞ்சில் நின்று கொண்டிருக்கும் இதயம் தொட்ட கானங்களாய் வலம் வருகிறது வசந்த கானங்கள். மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. அடுத்த பாடலாக நெஞ்சம் மறப்பதில்லை திரைக்காவியத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி இணைந்து பாடிய பாடல் காற்றலைகளில் நீர்களுக்காக.

இசைக்குயில்களின் மெல்லிசை மெட்டுக்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக

விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பு, கண்ணதாசன் வருகளில், டி எம் சவுந்தரராஜன் குரலில், பெரிய இடத்து பெண் திரைக்காவியத்திலிருந்து பாடல் கேட்டுவிடலாம் நீர்கள்.

குங்குமத்தை சுமந்து கொண்டு குலுக்கி வரும் சிங்காரி, குண்டு மல்லிப்பூவை கொண்டு குழஞ்சி வரும் ஒய்யாரி, கட்டி முகம் கொண்டவளே, காதல் பேச வந்தவர்களே, எட்டி எட்டி நின்று நின்று தவிப்பதென்ன இருட்டிலே, பட்டி காட்ட பார்த்து பார்த்து நினைப்பதென்ன.

நேரம் பகல் 1:45:10 காலத்தை வென்ற காவிய கானங்களாய் வளம் வருகின்றது வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக MS விஸ்வநாதன் இசையமைப்பு, கண்ணதாசன் வரிகளில், PB ஸ்ரீனிவாஸ் குரலில் கொடிமலர் திரைக்காவியத்திலிருந்து.

மணலில் நின்ற பாடல்களோடு வளம் வருகின்ற வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கே வி மகாதேவன் இசையமைப்பு, கண்ணதாசன் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் தாய் சொல்லை தட்டாதே திரைக்காவியத்திலிருந்து. பாடல் இதோ காற்றலைகளில் நேர்களுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

பத்து மணிக்கு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்னிசை கீதங்களாக ஒலிக்க வருகிறது பட்டுச்சிறகு நிகழ்ச்சி. கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்கா அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

இதயம் தொட்டு இன்னிசை கானங்களை காற்றலைகளில் அள்ளித்தந்த வசந்த கானங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நேரம் பகல் 1:55. இனி கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, பன்மொழி பாடல்கள் மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இப்போ நம்ம கேட்க இருப்பது பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்கள்னா என்ன? பல மொழி பாடல்கள் தான் பன்மொழி பாடல்களாக கேட்க போகிறோங்க. முதலாவதாக தமிழ் மொழியிலிருந்து பாடல் கேட்கலாமா?

நேரம் 2:05 ஆச்சுங்க. தமிழ் மொழியிலேருந்து அந்த பாடல் கேட்டாச்சு. அடுத்ததாக மலையாளம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம். மலையாள மொழியாக செம்புவே அப்படின்ற திரைப்பாடல்.

ನನ್ನ ಕಂಗಣಲ್ಲಿ

ನನ್ನ ತಾಳ.

ರೂಪ ನನ್ನ ಕಂಗಳಲ್ಲಿ ನೀನೇ ನಂದ ದೀಪ ನನ್ನ

அடுத்த பாடலாக தெலுங்கு மொழி பாடலும் காத்திருக்குது. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பன்மொழி பாடல்கள்.

பாடல் கேட்க போகிறோம். இது பன்மொழி பாடல். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பன்மொழி பாடல்கள். நேரம் 2:21.

பழமொழி பாடல்களாக பன்மொழி பாடல்கள் கேட்டுட்ருக்கோங்க. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததாக இங்கிலீஷ் மொழி பாடல் கேட்கலாமா?

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க. மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க. மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டது.

0: இருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: பல மொழிகளினுடைய சங்கமாக பல பன்மொழி பாடல்கள் கேட்டுட்ருக்கோங்க. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரம் 2:33.

0: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பன்மொழி பாடல்கள் கேட்டுட்ருக்கோங்க. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இப்போ நம்ம கேட்க இருப்பது தெலுங்கு மொழி பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வணக்கம், நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை FM 103.3 மறக்காதீங்க. நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் FM மதுரை 103.3.
2: நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பன்மொழி பாடல். அடுத்ததாக கன்னட மொழி பாடல் கேட்கலாமா?

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: பன்மொழி பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோங்க, அடுத்ததாக ஹிந்தி மொழி பாடல்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை பிற்பகல் 3 மணி வரையிலும் மக்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நீட் வினாத்தால் வெளியானது தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணவர்களின் போராட்டத்திற்கு தீர்வு என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டில் 162 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். ஒப்பந்த முறையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்குவது தொடர்பான கோரிக்கை குறித்து முதலமைச்சர் விரைவில் முடிவெடுக்க உள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் மாவட்ட தொழில் மையங்கள் மூலம் 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் சென்னை எழும்பூரில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் நீர் மேலாண்மைக்கான தனி செயல் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு சிவபிரசாத்தும் சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அபிஷேக் குப்தாவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர்.

0: ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,750 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் திரு பீட் ஹெக்ஸே தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 3:29 நேர்கள் இனி கேட்கலாம் NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: அலைத்தொடும் இன்னிசை மெட்டுக்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. தென்றல் காற்றாய் மனதினை வருடி செல்ல வருகிறது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கார்த்திக் ராஜா இசையமைப்பில் டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுவிடலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
3: அப்போ நம்ம மதுரை PTR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல BE சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், CSE, ECE, EEE, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் ஃபீஸ் மட்டுமே. SC ST மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம்.

0: மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1-4-555.
1: இதயம் தொட்ட இன்னிசை மெட்டுக்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக ரமணா கோகுலா இசையமைப்பில் பத்ரி திரைப்படத்திலிருந்து பாடலிதோ காற்றலைகளில் நேர்களுக்காக.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

எட்டு திக்கும் மெல்லிசை மெட்டுக்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ். தென்றல் காற்றாய் வருடச் செல்கிறது மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக வித்யாசாகர் இசையமைப்பில் தில் திரைப்படத்திலிருந்து பாடலதோ காற்றலைகளில் நேர்களுக்காக

பத்து மணிக்கு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்னிசை கீதங்களாக ஒலிக்க வருகிறது பட்டுச்சிறகு நிகழ்ச்சி. கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

இசை மெட்டுக்களாய் வலம் வருகிற மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடலாக எஸ் தமன் இசையமைப்பில் அய்யனார் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில் நேர்களுக்காக.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களை கேட்டு ரசித்த அத்துணை நேர்களுக்கும் நன்றிகள் கூறி சிறு புன்னகையுடன் விடைபெறுகிறேன் தயனா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இனி கேட்கலாம் 4 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் வினாத்தால் வெளியானது தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணவர்களின் போராட்டத்திற்கு தீர்வு என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டில் 162 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கல்யாண் பானர்ஜி மகளிருக்கு எதிராக கூறிய விமர்சனத்தை கண்டித்து மழைக்கால கூட்டத்தொடர் முழுமைக்கும் தற்காலிக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான தீர்மானம் மக்களவையில் ஒருமனதாக நிறைவேறியது. ஒப்பந்த முறையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்குவது தொடர்பான கோரிக்கை குறித்து முதலமைச்சர் விரைவில் முடிவெடுக்க உள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய பாலாஜி தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் மாவட்ட தொழில் மையங்கள் மூலம் 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் சென்னை எழும்பூரில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் நீர் மேலாண்மைக்கான தனி செயல் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு சிவபிரசாத்தும் சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அபிஷேக் குப்தாவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆயுஷ் ஷெட்டி மற்றும் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் மாலை 4:03:21 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது அட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16-20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே. வசந்தன் கோவின் ஆட்டக்குளம் விளையாடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதே மாதிரி நேர்களும் ரொம்ப ஆவலோடு காத்திருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு விளையாட்டு, வித்தியாசமான விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன விளையாட்டு விளையாட போகிறோம், என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்றதோடைய விதிமுறைகள் எல்லாம் சொல்லிடலாமா?
3: கண்டிப்பாக சொல்லிடலாம். நேர்களும் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டே இருப்பாங்க. நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்களை ஒரு முறை சொல்லிடலாம். 25 30 170 அறிமுக நேயர்களும், 25 30 171 மற்ற எல்லா நேயர்களுமே வரலாம். 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை தொட்டு. சரி க்ளாரா, இதெல்லாமே நம்ம சொல்லிட்டோம், இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம்?
2: அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம பேர்லாம் சொல்லணும்ல. அப்ப இன்னைக்கு ஆட்டக்காலத்துல குஷியா விளையாடுறதுக்காக வந்து
3: க்ளாரான்னு அவங்க பேர் சொல்லிட்டேன். நான் என் பேர் வந்து சொல்லிடுறேன், சுபத்ரா தேவி.
2: ஓகே, இப்போ நேயர்கள் ரொம்ப காத்துட்டே இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி என்ன விளையாட்டு விளையாட போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய நேயர்கள் வந்து பாடுங்க அப்படின்னு சொன்னால் அப்படி எடுத்து எடுத்துட்டு பாடுவாங்க பாருங்க. அது கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆனால் நம்மளாம் இனிமேன்றோம், ஆனால் வீட்டில் இருக்கும்போது தான் கேட்க மாட்டேங்கிறாங்களாம். அதனால சரி பரவாயில்ல, நம்மக்கிட்ட வந்து பாடட்டும் அப்படின்றதுக்காக. இன்றைக்கி ஆட்டக்காலத்தில் பாடுனா போதுங்க, பாடுனா போதும். இப்போ பாடுனா போதும்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு இசை கீர்த்த மாதிரி நாங்கள் கொடுப்போம். அது எதுனா அந்த பாடலில் நடுவில் இருக்கக்கூடிய இசை கொடுப்போம், அதை கேட்டுட்டு நீங்கள் அந்த பாட்டை பாடினா மட்டும் போதும். அதுதான்
3: ரெண்டு வரியாவது பாடிட்டீங்க அப்படின்னா ஓகே.
2: ஆமாம், இதில் வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லோரும் ஓடோடி வருவாங்க. அப்போ பாடணுன்றது ரொம்ப எளிமையான ஒரு விளையாட்டு. சரி, நம்ம நேரில் அழித்து விடலாமா?
3: கண்டிப்பாக நேரில் சந்திச்சிடலாம். இணைப்பில் இணையக்கூடிய முதல் நேயர்,
4: ஹலோ வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்றது யார், எங்கிருந்து?
4: ராமநாதபுரம் மாவட்டம்
3: ஒழிக்கீட்டு கொடுத்துடலாமா?
2: கேட்டீங்களா? ரொம்ப எளிமையா கொடுத்துருக்கோம்.
4: ஒரு நாளும் உன்னை மறவா.
2: போதும் போதும், பாட்டு கரெக்ட், அதுக்கு மேல வேண்டாம், விட்டுடுங்க.

0: பாடுறாங்க, ரொம்பவே அழகா பாடுறாங்க.
1: அடுத்து நேர சந்திச்சிடலாமே. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 40 இசைக்கீற்று கொண்டு வந்திருக்கோம். அதனால என்ன அர்த்தம்னா, நாங்க 40 நேர்களை சந்திச்சிடணும், அவங்களை வந்து பாடுறதுக்கு கண்டுபிடிக்க வச்சிடணும் அப்படின்றதுக்காக. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ரொம்ப
1: எளிமையாவே குடுத்துட்டோமோ. நன்றி நன்றி, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம்.
1: காத்திருக்கக்கூடிய நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் ராமச்சந்திரன் பேசுறேன்,
1: தத்தநேரிலிருந்து. ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் இசைக்கீற்று உங்களுக்காக ரொம்ப எளிமையா தான் சும்மா ஜாலியா விளையாட போறோம், அதுதான் ஆட்டக்களம். ஓகே, உங்களுக்கான இசைக்கீற்று.

0: கேட்டீங்களா?
1: நேரம் 4:10 இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க சொல்லுங்க? உங்க பேரு?
2: அஜய்.
0: அஜய், ஓகே. இப்ப உங்களுக்கான இசை கீற்று கொடுத்துறோம், நீங்க கரெக்டா பாடிடணும். உங்களுக்காக கேட்டீங்களா?
1: ஒளிபரப்பு
0: நமக்கான இப்ப ஒரு பண்பலை பாடல் காத்துட்டு இருக்குது. கேக்கலாம், இது வசந்தன் கோவின் அட்டக்களம்.

0: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மதுரை தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி +2 பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
3: நிறமாலை 4:15 நேர்கள் இணைந்திருப்பது அட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
4: ராணி, விசேஷத்துக்கு கிளம்பலையா?
5: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
4: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எது வரனாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
6: நேரம் 4:16 இணைஞ்சிருக்கும் வசந்த் அண்ட் கோ வழங்கக்கூடிய ஆட்டக்களம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இன்னைக்கு என்ன களத்துல இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
7: பாடுனா மட்டும் போதும், அதுவும் கொஞ்சமா பண்ணா போதுங்க. முதல் வரி மட்டும்
6: பாடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு,
7: எதுக்காக நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த விளையாட்டுல நிறைய ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னா, முதல்ல இந்த இசையை வச்சு அந்த பாட்டோட முதல் வரி கண்டுபிடிக்கும் போது அவங்களுடைய மெமரி பவர் வந்து, ஆஹா இது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிக்க யோசிக்க அவங்களுக்கு
6: கேட்ட உடனே அப்படியே பாடி,
7: ஆமா, மெமரி பவர் வந்து ரொம்ப அதிகமாகும். எதனால நாங்க வந்து வசந்தன் கோவிலுடைய ஆட்டக்காலத்தினால ஒன்னா, ரெண்டாவது என்னது அப்படின்னா, அவங்களுடைய வாய்ஸ் வந்து பாடியே நம்மளுடைய பண்பலையில் வரும்போது அதுல ஒரு சந்தோஷம். இப்ப ரெண்டா இப்படி சொல்லிட்டே போகலாம். நம்ம நேர் காத்துட்டு இருக்காங்க, வருத்தெல்லாம் படல, சந்தோஷப்படுறோம். வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
7: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
8: மதுரை பாலரங்கபுரத்துல இருந்து உக்கரபாண்டியன் பேசுறேன்.
7: பாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்க?
8: சொல்லுங்க, பழைய பாட்டா போடுங்க.
7: பழசு.

0: இல்ல உங்களுக்கு
1: என்ன ஆடிடுவீங்க சரிங்களா,
0: டம்ல வருதோ அதுதான் சரிங்களா உங்களுக்காக. ரொம்ப எளிமைதான் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். சொல்லுங்க டக்குன்னு பாடுங்க. தெரிஞ்ச பாட்டுதான், அதைத்தானே நாங்களும் சொல்றோம்.
1: தொண்ட குழிவர நிக்கிது, பாடிருங்க.
2: இன்னொரு ஓட்டு அதை மியூசிக் இழுத்து விடுங்க.
1: இழுத்து விட்டுருவோம். இதோ உங்களுக்காக
0: நீங்க ரெண்டாவது முறை கேட்கும் போதே வந்துட்டு கேட்டுட்டு இருக்க எல்லா நேர்களும் அடடா என்னது இது, இத இன்னும் பாடாம இருக்காங்களே அப்படின்னு
2: நினைப்பாங்க.
0: அந்த பாட்டு மியூசிக்கையுமே சொல்லி பாக்குறாங்க. அப்படி பாடி ஏதாவது கண்டுபிடிச்சிடலாமா? அடுத்த நேர் வணக்கம்.
3: மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 என் அன்பு இனிய தொகுப்பாளர் அவர்களுக்கும் மாலை இனிய வணக்கமாய் மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் ஆலம்பட்டியில் இருந்து எஸ் ராமர் மேடம்.
0: விளையாட்டு கோடு வழி வந்துருவோம் சரிங்களா.
3: ஒரு மெமரி பவர் தானே மேடம்.
0: என்ன நீங்க மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதா? எங்க இப்படி பண்றீங்களேங்க? சரி
3: இனிமேல் சொல்லலா.
1: இல்ல இல்ல அருமையா சொன்னீங்க. சரிங்க பாட்டு கேட்டுலாமா? உங்களுக்கான இசைக்கீற்று
3: போடுங்க. பாட்டு
1: நீங்க தான் பாடுவீங்க. ஆமா எஸ். ரெடியா இருக்கீங்களா?
3: எஸ் யா.
0: ஓகேயா. கேட்டீங்களா
3: மேடம்? இன்னும் ஒரு முறை ப்ளீஸ்.
1: கண்டிப்பா உங்களுக்காக.
0: இதுக்கு மேல எளிமையா எப்படிங்க முடியும் சொல்லுங்க.
1: முயற்சி செஞ்சீங்க. சூப்பர்.
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம். லைன்ல இருக்கீங்க? யாரு? நலமா இருக்கும். சொல்லுங்க யாருங்க பேசுறீங்க? சொல்லுங்க. நான் இப்ப ரெண்டு பாட்டு போட்டுட்டோம். அதுல ஏதாவது ஒரு பாட்டு தெரியுமா?
4: தெரியும். பாட்டு வந்து
1: ரெண்டையுமே சொல்ல வேணாம், ஏதாவது ஒண்ணு மட்டும் பாடுங்க.
0: பரவாயில்ல சொல்லிட்டு போறாங்க. இவங்களுக்கு வேற தானே கொடுப்போம்.
4: படத்துல இருந்து செப்டம்பர் மாதம். செப்டம்பர்
0: மாதம். அதுக்கு முன்னாடி இருந்த பாட்டு
1: வேற லெவல். அருணா மேம் கலக்குறீங்க போங்க.
0: அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. நன்றி நன்றி
1: நன்றி. மைனிப்பில் வந்து
0: அடுத்த நேரம் சந்திச்சிடலாமா? வணக்கம்.
1: நேரம் 4:21. இவ்வளவு சத்தத்தோட இணைப்பில் இணைஞ்சிருக்க கூடிய நேயர் யார்? எங்க இருந்து பேசுறீங்க?
0: என்ன நம்மளே
1: வெயிட்டிங்கா? 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர்
0: வணக்கம்.
5: வணக்கம். எல்லா மேடத்துகளுக்கும் வணக்கம்.
0: எல்லா மேடத்துகளுக்கும் சொல்லியாச்சு. நீங்க இந்த மேடம் பேர் சொல்லலாமே?
5: முனீஸ்வரி காமராஜபுரம்.
0: சூப்பருங்க. இப்ப உங்களுக்கான இசை கீற்று கொடுத்துடலாமா?
5: கொடுங்க. நடுத்தரமா கொடுங்க.
0: என்ன வருதோமா உங்களுக்கு, என்ன கிடைக்குதோமா? ஓகேவா?
5: ஓகே கொடுங்க.
0: கேட்டீங்களா?
1: எடுத்து கொடுக்கறாங்க.
0: முயற்சி பண்ணிய முடியலையே. சரி ரொம்ப நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்ப அடுத்த நேர் வருவாங்கல்ல அவங்க கிட்டே கேட்டுலாம் இவங்க சொல்லாததெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கலாம். இப்போ நமக்கான பாடல் காத்துட்டு இருக்குது வசந்தன் கோவின் ஆட்டக்குளம்.

தெரியாது நீ யாருன்னே தெரியாது. பரவாயில்ல தேவையில்லவா வரலாறு என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்லை.

தெரியாது, வா ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது. பரவாயில்லை, தேவையில்லவா வரலாறு, என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்லை.

What's your name and your number, girl?

0: அதிரடியான அமர்க்கலமான ஆட்ட ஹாசமான வசந்தன் கோவின் ஆட்ட குளம் தாங்க விளையாண்டு இருக்கோம். பாடுனா மட்டும் போதும், அதுதான் இன்னைக்கு தலைப்பு. அதே மாதிரி நேர்கள் ரொம்ப அருமையா முயற்சி பண்ணி பாடிட்டு இருக்காங்க. அடுத்த நேர் பாடுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. கூப்பிட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். மதுரை கைத்தறி நகர் குமரன் காலனி ஸ்ரீதேவி குமரன் சூரிய நாராயணன் வாசி பார்க்க எல்லாரும் சேர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்க மேடம். சொல்லுங்க மேடம், இசை கிட்ட ஒளி பரப்புங்க.
0: ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கான இசை கிட்ட. இதோ
2: வணக்கம். சொல்றது யாருமா?
0: ரொம்ப சந்தோஷம். நீங்க பாடுறத கேக்குறதுக்காக வீட்டுல எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்களா? நிஜமாவா? உங்களுக்கான இசை கீற்று. இதோ
2: அழகா சிரிக்கிறீங்க, அழகா பாடுறீங்களான்னு கேட்டுமோ. இதோ உங்களுக்கான ஒலிக்கீற்று.
0: கேட்டீங்களா?
2: தெரிய மாட்டேங்குது. முயற்சி பண்ணுங்க.
0: என்னங்க? சரி ஓகே, இன்னொரு முறை உங்களுக்காக.
2: இப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சத்தத்தையே காணோம்.
0: என்பது நமக்கு
2: பாடிட்டாங்க. சூப்பரா,
0: நன்றி.
2: கண்டுபிடிச்சீங்களா?
0: சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் நேர்களே.

0: நேரம் மாலை 4:29 நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது அட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேரம் 4:30 இணைஞ்சிருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ரொம்பவே விறுவிறுப்பான ஆட்டக்களம். இன்னைக்கோட களம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடுனா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நேயர்கள் அழகா விளையாடிட்டே இருக்காங்க.
3: இன்னொரு முறை நம்பர் சொல்லிடலாமா?
0: நம்பர் சொல்லிடலாமா? 04-52 என்ற மதுரையோட முன்னிணைப்பை தொட்டு 25-30-170 அறிமுக நேயர்களும், 25-30-171 மற்ற எல்லா நேயர்களுமே வரலாம். அது இல்ல நம்பர், இப்ப நான் சொன்னதான் நம்பர். சரிங்களா,
3: இப்ப குஷியா விளையாண்டு இருக்க ஆட்டக்களத்துல நம்ம கூட குஷியா பாடுறதுக்காக யார் வந்திருக்கா கேட்டுல. வணக்கம்.
4: வணக்கம்
3: வணக்கம். சொல்றது யாரு? நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா போடுறோம், ஏன்னா அப்பதான் நிறைய நேரங்களை சந்திக்க முடியும் அப்படின்றதுக்காக. கண்டுபிடிக்க முடியாதவங்களுக்கு ரெண்டாவது முறை போட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம். சொல்றது
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க? அழகர் ஐயா சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு
5: இருக்கீங்களா?
0: காத்து சவுண்ட் கேக்குது, பாடுது. நீங்க பாட தயாரா இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கான ஒலிக்கீச்சு கொடுத்துடலாமா?
3: இதோ உங்களுக்காக. எளிமையா இருக்கணும். என்னங்க, நம்ம விளையாடுறதே ஒரு ஜாலிக்காக தானே. டக்குன்னு கண்டுபிடிக்கும் போது அவங்க பாடுறதுல அவங்களுக்கு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை பாக்குறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம்.
0: இணைப்பில் இணையக்கூடிய நேயர்,
3: வணக்கம்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
3: உங்க பேசுறது கேட்கலை.
0: வணக்கம்,
3: இப்ப கேக்குது. லைன் கட் ஆயிடுச்சு, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம். சுபத்ரா தேவி மேடத்துக்கும் கிளாரா மேடத்துக்கும் வணக்கம் சொல்வது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
0: வணக்கமா உங்களுக்கும், மாலை வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். உங்களுக்கான இசை கேட்டீதோ
6: இன்னொரு போடுங்க.
3: இன்னொரு முறை உங்களுக்காக.
6: கண்டுபிடிச்சீங்களா?
3: இப்ப நம்ம பண்பலை பாடல் காத்துட்டு இருக்கு, கேட்டு வந்துடலாமா?

கண்ணா அண்டர் கட்டல தண்டர் குந்தர் அண்டர் வந்தர் ஜூட்டு கண்ணா அந்த சூட்டு கண்ணா வந்தர் டூட்டு கண்ணா இப்போது ஜோடு அந்த சூட்டு கண்ணா வந்தர்

0: தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நேரம் 4:38 இணைஞ்சிருக்கோம். ஆட்டக்களம், ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடுனா மட்டும் போதும் அந்த விளையாட்டு தான் விளையாடிட்டே இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
5: ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கோம். நேரோட சேர்ந்துட்டு அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
6: நேச உள்ளங்களுக்கு பார்த்த வணக்கங்கள். மதுரை ஜவகபுரத்திலிருந்து உங்கள் அந்த சோ நன்றிங்கப்பா.
5: ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கான இசை கேட்டு. இதோ
6: கொஞ்சம் ஓல்டு சாங் கொடுங்க, இல்லாடி 70s 80s கொடுங்க. நமக்கு அந்த மாதிரி
5: அது அது வரிசைப்படி வந்துட்டே இருக்குது. அதனால அது எப்படி வருது, உங்களுக்கு என்ன மாதிரி வருதோ அது உங்களுக்கு
4: பாடிடுவீங்க. முயற்சி பண்ணுங்க சரிங்களா.
5: எல்லாமே ரொம்ப எளிமையா

0: உங்களுக்கான
1: இசை கேட்டு கொடுத்துடலாமா?
0: வணக்கம்.
1: வணக்கம். உங்களுக்கான இசை கேட்டீதோ?
2: இன்னொரு
1: முறை உங்களுக்காக. இதுக்கு முன்னாடி கேட்டது உங்களுக்கு தெரிஞ்சுச்சா? முயற்சி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: என்ன என்ன ஆச்சு? யாருக்குள்ளயும் சண்டை போட்டீங்களா? அமைதியா இருக்கீங்களா? கோமா இருக்கீங்களா? வருத்தமா இருக்கீங்களா? சத்தமா பேசுங்க. நீங்க வந்து எங்களை வந்து நீங்க தான் நல்லா மோட்டிவேட் பண்ணணும். நீங்க சொல்ற மாதிரி பேசும்போது நாங்க அப்படியே உற்சாகமா, நாங்களும் அதுக்கு மேல உற்சாகமாகணும்.
3: தயங்காம சொல்றாங்க.
1: அது தாங்க சொல்லிட்டு இருக்கோம்.
2: சரி இப்ப சொல்லுங்க பாப்பா சத்தமா உங்க பேரை ஒரு முறை.
0: நாங்க பாக்கியா பேசுறோம்.
2: சரிங்கம்மா, உங்களுக்கான ஒலி கேட்டு கேட்டுடலாமா?
1: அதுக்கு முன்னாடி நீங்க மதியானம் என்ன சாப்பிட்டீங்க? இப்ப வந்து உங்களுக்கான இசை கேட்டு இது உங்களுக்காக. இது கொஞ்சம் கடினம் தான், கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்க. தெரியல. இதுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டு போட்டிருந்தோம், அது கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சா? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.
2: நன்றி.
1: அடுத்த நேரம்
2: நேரம் 4:41 இணைப்பில் இணையும் நேயர், வணக்கம்.
1: உங்க பேர் மட்டும் ஒரு முறை. இல்ல உங்க பேரு தெளிவா வரல. இன்னொரு முறை. இப்ப கேட்டுருச்சுப்பா, இப்ப கேட்டுருச்சு. உங்களுக்கான இசை கேட்டு கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்ப நாங்க ஒரு மூணு பாட்டு போட்டோம், கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சா? கண்டுபிடிக்க முடியல. சரி ஓகே, உங்களுக்கான இசை கேட்டு. கேட்டீங்களா?
2: இப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்க. சூப்பரா
1: உற்சாகமா பாடுறதுக்கு முயற்சி பண்ணிருந்தாங்க. இப்ப திடீர்னு ரெண்டு மூணு பாட்டு அவங்களுக்கு டக்குன்னு வரல. அது என்ன பாட்டுன்னு சொல்லிடலாமா?
2: சொல்லிடலாமா?
1: சொல்லிடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு பன்மொழி எழுந்த பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டு வந்ததுக்கு அப்புறமா நாங்க சொல்றோம்.
4: காட்டுமல்லி அம்மா, கனகமல்லி.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: அதிரடியான, மர்க்கலமான, அட்டகாசமான, குஷியான, சந்தோஷமான, இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க. ஆட்டக்கள் விளாண்டுட்டு இருக்கோங்க. நேரம் 4:47 நிறைவு பகுதிக்கு கிட்டத்தட்ட நெருங்கிட்டே வந்துட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு அவங்க என்னென்ன வந்து பாட முடியாம இருந்தாங்கன்ற பாட்டை சொல்லிடலாமா?
2: கண்டிப்பா, நீங்களே சொல்லிருக்கீங்க.
1: தமிழன் திரைப்படத்துல வந்து மாட்டு மாட்டுன மாட்டேன்னு சொல்லணும் அந்த பாட்டு. அடுத்தது தாளம் திரைப்படத்துல வந்து எங்கே என் புன்னகை அந்த பாட்டு. அடுத்தது
2: சாமி திரைப்படத்துல இருந்து ஐயோ பிடிச்சிருக்கு அந்த பாட்டு.
1: ஆமா. அப்புறம் உன்னை கண்ட நாள் முதல் அப்படின்ற சலீம் படத்துல இருந்து அந்த பாட்டு. ஓகே, இப்ப அடுத்த பாடல்ல வந்து பாடுறதுக்காக காத்துட்டு இருக்க நீயர் கூப்பிட்டுலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். சொல்றது யாரு? இப்படிலாம் பேசும்போது எனக்கு வந்து அடுத்தது இவங்க கிட்ட கேட்கணும். நீங்க மதியானம் என்ன சாப்பிட்டீங்க?
3: நல்ல பாட்டு தான் போடுறோம்.
1: நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரியா? உங்களுக்கான இசை கேட்டீதோ.
3: தெரியலையே.
1: அது எப்படி நமக்கு வரும்போது மட்டும் தெரியல, இவ்வளவு நேரம் பாடிட்டே இருந்தோம்ல. ஒன்னும் செய்ய முடியாது. ரொம்ப நன்றி. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம். இனிப்புல இருக்கீங்க?
1: விஜயலட்சுமி கேட்டுட்டு இருக்கீங்களா ப்ரோக்ராம்?
4: இப்பதான்
1: கேட்டுட்டு இருக்கீங்களா? இசை கேட்டு கொடுப்போம், நீங்க பாடணும் முதல் வரியில இருந்து. சரிங்களா? உங்களுக்காக இசை கேட்டீங்களா?

0: நிறைய கேட்ட பாடல் தான். இன்னொரு முறை கேக்குறீங்களா?
1: உங்களுக்காக கண்டுபிடிக்க முடிஞ்சா?
2: தெரியல.
1: ஏப்ரல் மாதத்தில்
0: வானொலி
1: சத்தத்தை குறைச்சிட்டு பேசுங்க, அப்பதான் நீங்க பேசுறது எங்களுக்கு தெளிவா கேக்கும். சரிங்களா?
0: கேட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கே.
1: கேக்குது இல்லன்னா ஆட்டோமேட்டிக்கா லைன் கட் ஆச்சுன்னா நாங்க பொறுப்பாக மாட்டோம்.
0: வெளியில வந்து பேசுங்கம்மா சீக்கிரம்.
1: உங்களுக்கான இசை கேட்டு கொடுத்துடலாம். உங்க பேர் மட்டும் ஒரு முறை சொல்லிருங்க. உங்களுக்கான இசை கேட்டு
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவங்க பாடும்போது ஆஹா இந்த பாட்டு தானா அப்படின்னு
3: தோணுதா? இல்ல முன்னாடி ஒரு பாட்டு போட்டீங்கன்னா அது வந்து தாளம் படத்துல
1: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
5: அப்போ நம்ம மதுரை PTR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல BE சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், CSE, ECE, EEE, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் ஃபீஸ் மட்டுமே. SC ST மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
1: நேரம் 4:51 ஆயிருச்சுங்க. இன்னும் 9 நிமிஷம் தான் இருக்குது. ஆட்டக்குளம் நிறைய பகுதி வந்துருச்சு. ஆஹா அப்படின்னு இருக்குது. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். இன்னைக்கு நீங்க பாடினா மட்டும் போதும், அதுதான் இன்னைக்கு நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம் ஆட்டக்குளத்துல. வணக்கம். வணக்கம் சொல்றது யார் எங்க இருந்து
0: ஐயா சொல்லுங்க, கேக்குறீங்களா? உங்களுக்கான இசை கீற்று
6: சொல்லுங்க மேடம்.
1: அதுக்கு முன்னாடி உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
6: சக்கமத்தோட கார்த்திக் செல்வம் பேசுறேன்.
1: ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கான இசை கீற்று இதோ. கேட்டீங்களா? பாடுங்க.
6: ஒரு கூட்டு
1: கிளியாங்களே. உங்களுக்காக இன்னொரு முறை கண்டுபிடிக்க முடிஞ்சா? கொஞ்சம் கஷ்டம் தான்
0: அப்படின்றீங்க. வணக்கம்.
1: வணக்கம். யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
6: கேட்டுட்டு
1: இருக்கீங்களா? ப்ரோக்ராம் கேட்டுட்டு
6: இருக்கீங்களா?
1: பழைய பாட்டு அப்படின்னு அது உங்களுக்கு வருஷப்படி என்ன இருக்கோ அதுதான் வரும். சரிங்களா? ஏன்னா நம்ம கேட்கும் போது பழைய பாட்டு, புது பாட்டு, இடைக்கால பாட்டு அப்படி பிரித்து பிரித்து கொடுக்க முடியாதுல்ல. சரிங்களா? முயற்சி பண்ணுங்க. அடுத்த தடவை ஒரு தடவை எல்லாமே பழைய பாட்டாக எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகேவா?
0: ஓகே, சூப்பராக முயற்சி பண்ணி பாடிடுவீங்க. சரிங்களா? கேளுங்க.
1: கேட்டிங்களா?
0: பாடிருங்க.
1: சரி, இன்னொரு முறை உங்களுக்காக.
0: கண்டுபிடிச்சிங்களா?
1: சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி
0: நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.
1: அடுத்த நேரம் சந்திச்சிடலாம்.
0: வணக்கம்.
7: கோவில் கழக தெப்பக்குளம் மதுரை பண்புல இருப்பது சின்ன

0: சுக்கி குளம் எல்லா நிகழ்ச்சியும் கலைக்கு கொண்டு இருப்பது ஆட்டங்களம். அனைவருக்கும் மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் சொல்றது யாருங்கய்யா?
2: ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு. இசை கீற்று இதோ கேட்கலாமா? கேட்டீங்களா
1: ஐயா? கண்டுபிடிச்சிங்களா?
2: இன்னொரு முறை, இன்னொரு முறை உங்களுக்காக.
1: இப்ப பாடிடுவாங்க பாருங்க, சூப்பரா.
2: இது கொஞ்சம் கஷ்டம்தான்.
0: படம் வந்து பொண்ணு முடி நினைக்கிறேன். அந்த கஞ்சி கலையத்தை வந்து சுமக்கல்
1: பாடிட்டீங்க சூப்பரா. ஆனா படம் பேர் வந்து முத்துக்காலை.
2: கண்டுபிடிச்சிட்டீங்க. உண்மையிலே இது கொஞ்சம் கஷ்டமானதுதான், கண்டுபிடிக்க சிரமம் நினைச்சோம். பரவாயில்ல,
0: பின்னாடி ஒரு பாட்டு போடுங்க. ஏதோ மோகம் ஏதோ கோழி குடுப்போம்.
2: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
1: இணைப்பில் வந்தமைக்கு.
2: அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: நிறைவான நேயர், வணக்கம்.
3: நான் ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்துல இருந்து சுமதி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்க. உங்களுக்கு என்ன இசைக்கிட்டு இதோ கேட்டீங்களா? கேட்டீங்களா?
3: இங்கேயும்
2: எப்போதும். சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி நன்றி. நிறைவு பகுதிக்கு வந்துருச்சு. ஆட்டக்குளம்
1: ஆட்டக்களத்தோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது நேயர்கள் இன்னைக்கு வந்து ரொம்பவே சூப்பராக முயற்சி பண்ணாங்க. நிறைய நேயர்கள் அழகாகவே பாடவும் செஞ்சாங்க. இந்த ஒரு மணி நேரமும் நம்மளுக்கு அழைப்புகள் ஒருங்கிணைச்சி கொடுத்தது வந்து டயானா அவங்க தான். தொழில்நுட்ப உதவி வந்து எஸ் கருப்பணன் அவர்கள்.
2: நிகழ்ச்சியில் உங்க கூட குஷியா விளையாண்டது
1: சுபத்ரா தேவி
2: மற்றும் கிளாரா.

0: அடுத்து செய்தி சுருக்கம் சென்னையாக கேட்கலாம்.
1: நேரம் மாலை 5 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை 2047 ஆண்டிற்குள் உருவாக்குவதற்கு சுகாதாரத்துறையில் வெற்றி காண வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் வினாத்தால் வெளியானது தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணவர்களின் போராட்டத்திற்கு தீர்வு என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு விநியோகிக்கப்படும் வேட்டி சேலைகள் தயார் செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் மாவட்ட தொழில் மையங்கள் மூலம் 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு சிவபிரசாத்தும் சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அபிஷேக் குப்தாவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தஞ்சாவூரில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது ஆதார் சேவை மையம் இன்று தொடங்கப்பட்டது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆயுஷ் ஷெட்டி மற்றும் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

3.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம். பார்வதி என்னை பாரடி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோரின் குரலில்.

மாலை வணக்கம் நேர்களே. மாலை நேரத்து சூரியன் மெல்ல விடைபெறும் வேளை, தென்றல் மனதை வருடும் நேரம். அந்த மாலை பொழுதை இசையால் இன்னும் அழகாக்க காற்றலைகளில் இனிய இசையோடும் இனிமையான நினைவுகளோடும் பயணிக்க காத்திருக்கிறது மாலை தென்றல். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2 ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
4: நேரம் மாலை 5:10 இணைஞ்சிருக்கும் மாலை நேரத்தின் இதமான தென்றலாய் நேயர்களின் இதயம் நுழைந்து செவி வருடும் இனிய தருணமாய் மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும். அடுத்த பாடலாக கேட்கலாம் கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உடன் பாடல் வந்துட்டே இருக்கு. அருள்மொழி, சித்ரா ஆகியோரின் குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசையால் இதயங்களை வருடும் இனிய நேரமாய் மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம். 1000 பூக்கள் மலரட்டுமே திரைப்படத்திலிருந்து பாடல், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோரின் குரலில்.

நேரம் 5:21 மாலை நேரத்தின் இனிய அமைதியோடும் இதமான பாடல்களோடும் இணைஞ்சிருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல். நிகழ்ச்சியில கேட்க போற அடுத்த பாடல் எங்கிட்ட மோதாதே திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி, மலேசியா வாசுதேவன் ஆகியோரின் குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை பொழுதின் இனிய அமைதியில் வானொலி கேட்டு மனம் லயித்து கிடக்கும் வேளை உங்கள் நினைவுகளை தட்டி எழுப்ப மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்கலாம் செவ்வந்தி திரைப்படத்திலிருந்து பாடல் அருண்மொழி ஸ்வர்ணலதா ஆகியோரின் குரலில்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: இன்று இரவு 10 மணிக்கு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்னிசை கீதங்களாக ஒலிக்க வருகிறது பட்டுச்சிறகு நிகழ்ச்சி. கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதமான தென்றலாய் மாலை தென்றல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் கூலிக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோரின் குரலில்.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: வேலை பழுவையும் நாள் முழுக்க இருந்த சோர்வை நீக்கி மனம் கொஞ்சம் ஓய்வை தேடும் அழகான மாலை நேரத்துல இணைஞ்சிருக்கும் மாலை தென்றல் நிகழ்ச்சியில நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம். குங்குமச்சிமிழ் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உடன் பாடல் வந்துட்டே இருக்கு. மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி ஆகியோரின் குரலில்

நேரமாலை 5:43 இனிய பாடல்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் தெம்மாங்கு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: நேயர்களின் செவி நுழைந்து இதயம் வருடும் இனிய பாடல்களாக கேட்டு ரசிச்சுட்டே இருக்கும் மாலை தென்றல் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம். ஆத்தாவுன் கோவிலிலே திரைப்படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி ஆகியோரின் குரலில் பாடல்.
1: Chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum ch

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசையால் இதயங்களை வருடும் இனிய நேரமாய் மாலை தென்றல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் சின்ன வீடு திரைப்படத்திலிருந்து பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோரின் குரலில் பாடல் இது காற்றலைகளில்.

0: நிறைவடைகிறது மாலை தென்றல்.
1: போல எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ, இத கேக்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டியை விட்டுருவாங்க.
2: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
1: ஏன் அப்படி சொல்றீங்க?
2: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல்ல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
1: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின்படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு 25,000 ரூபாய் அபராதமும், 3 ஆண்டு கால

0: வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னையாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை 2047 ஆண்டுக்குள் உருவாக்குவதற்கு சுகாதாரத்துறையில் வெற்றி காண வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் வினாத்தாள் வெளியானது தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணவர்களின் போராட்டத்திற்கு தீர்வு என முதலமைச்சர் திரு விஜய் கூறியிருக்கிறார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மல்வான் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியிருக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கல்யாண் பானர்ஜி மகளிருக்கு எதிராக கூறிய விமர்சனத்தை கண்டித்து மழைக்கால கூட்டத்தொடர் முழுமைக்கும் தற்காலிக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான தீர்மானம் மக்களவையில் ஒருமனதாக நிறைவேறியது. பொங்கல் பண்டிகைக்கு விநியோகிக்கப்படும் வேட்டி சேலைகள் தயார் செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் மாவட்ட தொழில் மையங்கள் மூலம் 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியிருக்கிறார். தூய்மை பணியாளர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியிருக்கிறார். அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு சிவபிரசாத்தும் சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அபிஷேக் குப்தாவும் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தஞ்சாவூரில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது ஆதார் சேவை மையம் இன்று தொடங்கப்பட்டது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆயுஷ் ஷெட்டி மற்றும் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் மாவட்ட ஆட்சி அலுவலகத்திலிருந்து வந்துள்ள ஒரு தகவல். ஜாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கணத்தையும் சமூக ஒற்றுமையினையும் கடைபிடிக்கும் ஊராட்சிகளை ஊக்குவிக்கும் கௌரவிக்கும் வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு சமூக நல்லிணக்கண ஊராட்சி விருதுடன் தலா ₹1 கோடிக்கு பரிசு தொகை வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் 2026-2027 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்கண ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்துடன் அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து விண்ணப்பிக்கலாம். இவ்விருதுக்கான விண்ணப்ப படிவத்தை tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள், உரிய ஆவணங்கள் மற்றும் புகைப்படத்துடன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரடியாகவோ அல்லது அரசு தபால் அஞ்சல் மூலமாகவோ இந்த மாதம் 31ஆம் தேதிக்கு மாலை 6 மணி வரை பெறப்படும். தாமதமாக பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

நேயர்களுக்கு வணக்கம். நான் உடன்பிறப்பை படத்துடைய இயக்குநர் இராசவணன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 6:05, கேட்கலாம் விளக்கேற்றும் வேளை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மாலை 6:14 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கும் விளக்கேற்றும் வேளை.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய்.

0: பெறுங்களாகவும் வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தெய்வ பக்தி மிகுந்த பாடல்களாக விளக்கேற்றும் வழி கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 6:20.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்தி புகழ், அதனைத் தொடர்ந்து 7:00 பாட்டு இது ஹிட்டு, அதனைத் தொடர்ந்து 8:00 இங்கிலாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 பற்றிய முன்னோட்டம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 8:30 அச்சாணி, பெருங்காயம் தயாரிப்பு தொழில் செய்து வரும் சி ரவீந்திரன் பங்கு பெறும் நேர்முகத்தினுடைய முதல் பகுதி. 8:45 இன்றைய பாரதம், விருதுநகர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய செயல்பாடுகளும் மக்களுக்கான திட்டங்களும் குறித்து விருதுநகர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய மேலாண்மை இயக்குநர் ஜீவா அவர்களுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள், கடித வழி விருப்பமான கானங்கள் நேர்களுக்கான நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து 10:00 பட்டச்சிறுக்கு. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு 10:59 நிறைவு பெற்று மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும். அதனைத் தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சியும் நேரமும் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. அதனைத் தொடர்ந்து 11:05 தேனும் பாலும், அதனையும் தொடர்ந்து எஃப்எம் வித் பாரதி தமிழ் 102.3 MHz சென்னையில் மறுநாள் அதிகாலை 4:45 வரை தொடரும். இணைந்திருங்கள் நேர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
4: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
0: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:30. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்க இருப்பது அந்திப்பூக்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட

0: உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 6:46 கேட்டுட்டு இருக்கோம் அந்தி பூக்கள்.

0: பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நேரம் மாலை 6:50. இப்ப அடுத்ததாக சார்லி சாப்ளின் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாமா?
1: போதண்டா நிறுத்து. வாழை எப்படி இருப்பா?

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 7 மணி. இனிய இரவு வணக்கம் நேர்களே. நல்ல ஹிட்டான சாங்ஸோட கலெக்ஷனா நாம கேட்டு ரசிக்க போறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் சுல்தான் திரைப்படத்திலிருந்து பாடல், விவேக் மெர்வின், சிலம்பரசன் ஆகியோரின் குரலில்.

0: I thought.
1: யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்புல சுல்தான் திரைப்படத்தில இருந்த பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 7:06. பாடல்கள் கேட்க கேட்க சலிக்கவே சலிக்காதுங்க. அதுவும் நல்ல ஹிட்டான சாங்ஸ்னா சொல்லவே வேணாம். எத்தனை முறை கேட்டாலும் மனம் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் இனிய பாடல்களோட தொகுப்பா கேட்டுட்டே இருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் அவங்களோட இசையமைப்புல நான் முத்துக்குமார் அவர்களின் பாடல் வரிகளில் வந்தனா ஸ்ரீனிவாசன், ரூபியான் மற்றும் ஜி வி பிரகாஷ்குமார் ஆகியோரின் குரலில் பாடல் இதோ காற்றலைகளில்.

நேரம் 7:11 நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடலாக கேட்கலாம். விடுதலை பாகம் 2 திரைப்படத்திலிருந்து பாடல். இளையராஜாவோட இசையமைப்புல இளையராஜா மற்றும் அனன்யா பாட்டு இவங்க சேர்ந்து பாடியிருக்காங்க. பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டே இருக்கீங்க. பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் அவன் இவன் திரைப்படத்தில் இருந்த பாடல். யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்புல ஹரிச்சரன் யுவன் சங்கர் ராஜா சேர்ந்து பாடியிருக்காங்க. நா முத்துக்குமார் அவங்களோட பாடல் வரிகள்ல

நேரம் 7:23 கேட்டுட்டே இருக்கும் பாட்டு இது ஹிட்டு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் ராட்சசன் திரைப்படத்திலிருந்து பாடல். ஜிப்ரான் அவங்களோட இசையமைப்பில் சத்யபிரகாஷ், சைத்ரா அவங்க சேர்ந்து பாடியிருக்காங்க. பாடலுக்கு வரிகள் எழுதியவர் உமாதேவி. அவங்களோட பாடல் வரிகளில் பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்கலாம் பாடல் இதோ காற்றலைகளில்.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டே இருக்கும் பாட்டு. இது ஹிட்டு, நல்ல ஹிட்டான சாங்ஸாக கேட்டுட்டே இருக்கோம் இல்லையா. அந்த வகையில் நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் விடுதலை பாகம் 1 திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். இளையராஜாவோட இசையமைப்பில் தனுஷ் அனன்யா பட் சேர்ந்து பாடியிருக்காங்க. சுகா அவங்க பாடல் வரிகள் எழுதியிருக்காங்க. பாடல் இதோ

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 7:35 நேயர்கள் இணைஞ்சு கேட்டுட்டே இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் மாமன்னன் திரைப்படத்தில் இருந்த பாடல். ஏஆர் ரஹ்மானோட இசையமைப்புல விஜய், ஜெயசுதாஸ், சக்தி ஸ்ரீகோபாலன் சேர்ந்து பாடியிருக்காங்க யுகபாரதியோட பாடல் வரிகள்ல.

மாமன்னன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:42. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் வேலைக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல். அனிருத் ரவிச்சந்தரோட இசையமைப்புல அவங்க சேர்ந்து பாடியிருக்காங்க. ஜுனிதா காண்டியோட சேர்ந்து விவேகாவோட பாடல் வரிகள்ல பாடல் இது காட்சளைகளில்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பாட்டு எதிர்கிட்டு நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம். பொதுவாக இம்மனசு தங்கம் திரைப்படத்திலிருந்து டி இமான் அவங்களோட இசையமைப்பில் திலிப்சன் ஜெயரத்தினம் ஷாஷா திரிபாதி சேர்ந்து பாடியிருக்காங்க. யுகபாரதி பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காங்க.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பாட்டு, இது ஹிட்டு. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே. நிகழ்ச்சியோட நிறைவான பாடலாக கேட்கலாம் சண்டி வீரன் திரைப்படத்திலிருந்து பாடல். அருணகிரி அவங்களோட இசையமைப்புல அனிதா கார்த்திகேயன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. மோகன்ராஜ் அவங்களோட பாடல் வரிகள்ல பாடல் இது காற்றலைகள்ல.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
4: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
5: வணக்கம், நான் வினே பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ.
6: உன்னாலே உன்னாலே விண்ணால சென்றேனே.
7: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: சேஞ்சஸ் வி ஹேவ் டு டு ஆல் டீம் வில் பி தேர்.
1: भारत के खेल मंत्री मनसुख मांडविया को भी दल से ढेर सारे पदक की उम्मीदें हैं।
2: मेरा पक्का विश्वास और भरोसा है कि भारतीय एथलीट अच्छा परफॉर्मेंस करेंगे, बहुत हौसले के साथ खेलेंगे, देश का गौरव बढ़ाएंगे और भारत का परचम कॉमनवेल्थ में लहराएंगे। दोस्तों, मोदी जी ने हमारे एथलीट को अपने परम मित्र कहे। जब हमारे एथलीट कॉमनवेल्थ के लिए जा रहे हैं, तब दोस्तों मोदी जी की शुभेच्छा आपके साथ है। देश के 140 करोड़ की जनता का भरोसा आपके साथ है।
1: ग्लासगो में भारत के लिए खेलों से इतर भी बहुत कुछ होने वाला है। बता रहे हैं भारत के मिशन प्रमुख, दिग्गज टेनिस खिलाड़ी और भारत की डेविस कप टीम के कप्तान रोहित नागपाल।
3: सिम्बोलिकली अगर आप देखा जाए तो हम लोग नेक्स्ट होस्ट है, तो खेल के अलावा भी बहुत सारी एक्टिविटीज प्लान हो चुकी है वहाँ पे। हम लोगों को बैटन लेना है, हम लोगों को वहाँ से फ्लैग लेना है कॉमनवेल्थ का, हम लोगों को कल्चरल डांस सिखाना है इंडिया का, फिर एक ट्रेड कार्ड ग्रुप भी बन रहा है हम लोगों का। तो बहुत सारी ऐसी चीजें हो रही है एक्सचेंजेस जो की हम लोग प्लान कर रहे हैं सारा वहाँ खेल के अलावा भी। तो सिम्बोलिकली अगर देखा जाए ऑलराउंडेडली तो एक बहुत जरूरी ये एक ट्रिप है जिसके अंदर हम लोग जाके ये सब चीजें लेके आएंगे इंडिया के लिए और सारा फिर फोकस शिफ्ट करेगा इंडिया पे कॉमनवेल्थ गेम्स का। तो ये काफी सालों बाद एक नया गेम इंडिया को आएगा, अगर ओवरऑल देखा जाए तो बहुत इंपॉर्टेंट है और यही एक होलिस्टिक पिक्चर है।
1: कुछ ही घंटे में पदकों की दौड़ शुरू होने वाली है और एक दूसरे को पीछे छोड़कर आगे निकलने की होड़ मचने वाली है। पदकों की इस आपाधापी में किसी का सितारा चमकेगा तो किसी को जीत के लिए नई सीख और जज्बा हासिल होगा। तो कल से रोमांच शुरू होने वाला है, हम भी आपसे जुड़े रहेंगे कॉमनवेल्थ गेम्स 2026 की हर हलचल, धड़कन और रोमांच के साथ। कार्यक्रम के प्रोड्यूसर शहनवाज खान और सहयोगी शाहिद आजमी के साथ धर्मेंद्र को भी दीजिए अनुमति। नमस्कार।
4: The Commonwealth Games.
5: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
6: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
7: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலைவரிசைகளில் இப்போது கேட்கலாம் அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் பெருங்காயம் தயாரிப்பு தொழில் செய்து வரும் சி ரவீந்திரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, அச்சாணி நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொழில் முனைவோரை சந்திச்சு அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துட்டு வரோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடியவர் வந்து ஒரு முக்கியமான உணவுப் பொருள் தயாரிப்பில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். தயாரிக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாசனை பொருள், ஒரு உணவுப் பொருள், ஒரு மருத்துவ பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நம்ம பாரம்பரியமா நம்ம உணவுல பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருங்காயம், அந்த பெருங்காய தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் சி ரவீந்திரன் அவங்களதான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். வணக்கம் சார்.
8: வணக்கம்.
7: நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க சார், உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் நேயர்களுக்காக.
8: என்னுடைய பெயர் சி ரவீந்திரன். என்னுடைய சொந்த ஊரு மதுரை தான். நான் வந்து எம்ஏ பொருளாதாரம் படித்தேன். படித்து முடித்ததும் 40 வருடத்துக்கு மேலாக இந்த தொழில வந்து அப்பா சகோதரோட சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சோம். இப்ப அப்பா காலத்துக்கு பிறகு இப்ப சகோதரோட சேர்ந்து செய்து கொண்டே இருக்கிறேன். அதுக்கு முன்பு 1982 முன்பு எனது தந்தையார் அவரோட சகோதரோட சேர்ந்து 1958 இந்த தொழிலை செய்து வந்தார்.
9: எங்க கம்பெனி பேரு பிரகாஷ் ரெட்டி கம்பெனி. எங்களோட டேர் மார்க் பிடிசி பெருங்காயம். அந்த பெயரில் நாங்கள் விற்பனை செய்து வருகிறோம்.
7: அதாவது கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக இந்த தொழில ஈடுபட்டு இருக்கீங்க. பெருங்காயம் பொதுவாகவே நம்ம வந்து சமையல்ல எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இதை வந்து எப்படி தயாரிக்கிறது, இந்த பெருங்காயத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அதையெல்லாம் பத்தி சொல்லுங்க.
8: பெருங்காயம் வந்து இது ஒரு கூட்டு பொருள். சாதாரண பெருங்காயம்னு நம்ம சொல்றது வந்து நம்ம பயன்படுத்த முடியாத ஃபாரின்ல விளைகிற மூலப்பொருள் பேர் தான் பெருங்காயம். நாம சமையல்ல பயன்படுத்துற பொருள் வந்து கூட்டு பெருங்காயம். என்ன வித்தியாசம் பெருங்காயத்துக்கும் கூட்டு பெருங்காயத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரிஜினல் மூல பெருங்காயத்தை வந்து நம்ம வந்து ஒரு கடுகளவு கூட சமையல நேரடியா பயன்படுத்த முடியாது. அதை சமையலுக்கு பயன்படுத்துற மாதிரி ப்ராசஸ் பண்றதுதான் எங்களுடைய வேலை. மூலப்பொருள் பெருங்காயத்தோடு சேர்ந்து கோதுமை மாவு மற்றும் சில கடாக்காயம் ரசி சில மூலப்பொருட்களும் சேர்ந்து தாது பொருட்களும் சேர்ந்து செய்யறது அந்த கலவை. அந்த கூட்டு கலவைக்கு பேர் தான் கூட்டு பெருங்காயம்னு பேர் வைக்கிறது. நாங்கள் தயார் பண்றது போறாமே கூட்டு பெருங்காயம் தான். ஒரிஜினல் பெருங்காயம் வந்து ஆப்கானிஸ்தான்ல தான் விளையுது. அதை நாங்கள் இங்கே வரவழைச்சி தயார் பண்ணி உங்களுக்கு விநியோகம் பண்றோம். ஒரு 40 வருஷமா நாங்களே தயார் பண்றோம், நாங்களே மார்க்கெட்டிங்கும் செய்கிறோம்.
7: சரி, இப்ப கூட்டு பெருங்காயம் சொன்னீங்க. பொதுவா வந்து பெருங்காயத்தை வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறோம். அது இல்லாம நாட்டு மருந்து கடைகள்லயும் வந்து காயம்னு விக்கிறாங்க. இப்போ இந்த பெருங்காயத்துக்கும் அந்த காயத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா?
8: நாட்டு மருந்துல விக்கிறது இதனுடைய ஒரு பிரிவு தான்.

0: நம்ம சமையலில் பண்ணுறது கூட்டு பெருங்காயம். நாட்டு மருந்து கடையில் வந்து பால்காயங்கிற பொருளை இதில் ஒரு பிரிவு வாங்கி பயன்படுத்துவாங்க. அதை பயன்படுத்தல ஒன்றும் குற்றம் இல்லை. ஆனால் சாதாரணமாக வந்து கட்டி பெருங்காயம், தூள் பெருங்காயம் ரெண்டு வகை சொல்கிறோம். முன்பு வந்து கட்டி பெருங்காயம் நிறைய பயன்படுத்தினாங்க. இப்போ கட்டி பெருங்காயம் பண்ணும்போது அதை உடைச்சி தூளாக்கணும், அதுக்கப்புறம் தான் அதை சமையலில் பயன்படுத்தணும். ஆனால் இப்போ நேரடியாக வந்து பவுடராகவே பயன்படுத்துகிற அளவுக்கு கடந்த ஒரு 30-30 வருஷமாக வந்துருச்சு. கட்டி பெருங்காயத்தை கூட பவுடர் பெருங்காயம் தான் நிறைய விற்பனை நிறைய ஆகுது. அதனால பவுடர் பெருங்காயமே வாங்கி டைரெக்டாக பண்ணிடுறாங்க. கட்டி பெருங்காயத்துடைய டிமாண்ட் வந்து படிப்படியாக குறைந்து கொண்டு தான் வருகிறது. ஆனால் ரெண்டுலையுமே ஒரே மாதிரி பவுடர் தான், ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை.
1: சரி, இப்போ உங்களுடைய நிறுவனத்தில் எத்தனை தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க?
0: எங்க நிறுவனத்துல 40 பேர் பாக்குறாங்க, ஆண்களும் பெண்களும்.
1: 40
0: பேர் இருக்காங்க.
1: அவங்களுக்கு PF இதெல்லாம் பிடிக்கிறீங்களா? இல்ல
0: PF எல்லாம் அதான் பிரிச்சரி பண்ணிடும். கிராஜுவிட்டி எல்லாமே இருக்கு.
1: சரி சார், எவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்க?
0: ஒரு 10,000-25,000 வரைக்கும் தருகிறோம்.
1: அதாவது அனுபவத்துக்கு தகுந்த
0: அனுபவத்துக்கு ஏற்றபடி
1: 10,000-25,000
0: வரைக்கும் தர்றாங்க.
1: சரி, இப்போ இந்த பெருங்காய தொழிலில் வந்து ஈடுபட்டு இருக்கீங்க, பெருங்காயத்திற்கான மூலப்பொருள் இதை வந்து எங்கிருந்து வாங்குறீங்க? கூட்டு பெருங்காயம்னு சொன்னீங்க, வேற என்னென்ன பொருட்கள்லாம் எங்கிருந்து வாங்குறீங்க, அதை பத்தியெல்லாம் சொல்லுங்க.
0: இந்த பெருங்காயத்தோட மெயின் நாடியே வந்து மூலப்பொருள் பெருங்காயம் வந்து ஆப்கானிஸ்தான் மலைப்பிரதேசத்திலிருந்து வருது. இது எப்படி வரும்னா, அங்கே உள்ள மலைப்பிரதேச செடி பெருங்கிற செடியிலிருந்து வருது. பெருங்கிற செடியிலேருந்து அதனுடைய தண்டுலேருந்து வேறு வரைக்கும் ஒரு பிசுறு வரும். அந்த பிசுனுடைய திரவம் தான் நம்ம இங்கே பெருங்காயம் சொல்கிறோம். இதுக்கு பெருங்காயம்ங்கிற பேர் வந்தது அந்த பெருங்கிற செடியிலேருந்து வர்ற பிசுன் பேர் தான் இது, அதுதான் பெருங்காயம்னு சொல்கிறோம். அந்த பிசுனை வந்து அங்கேருந்து நாங்கள் இங்கே வரவழைச்சி உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம். அது வந்து எங்களுக்கு வந்து டெல்லி பம்பாய் இங்கே உள்ள ஆட்கள் மூலமாக, முகவர் மூலமாக, ஏஜென்ட் மூலமாக வந்து அவங்க எங்களுக்கு வந்து விநியோகம் பண்ணி அது தர்றாங்க. அதனுடைய மதிப்பு வந்து ஒரு கிலோ வந்து இப்போ 15,000, முன்னால 4,000-5,000 இருந்தது. கொரோனா சமயத்தில் 20,000 போச்சு. இப்போ ஆப்கானிஸ்தான் யுத்த சமயத்துலனா 20,000-22,000 போச்சு. இப்போ கொஞ்சம் விலை கொஞ்சம் குறைஞ்சி 15,000 வைக்கிறது. ஒரு ட்ரம் பேக்கிங் வந்து 50 கிலோ இருக்கும். அப்போ 50 கிலோ வாங்கினா 15,000 பேருக்கான எவ்வளோ ஆகுது? 7.5-8 லட்சம் ஆயிரும். ஆமாம், ஒரு சிப்பம் வாங்கினா 8 லட்சம் ஆயிரும். அது மூலமா நாங்க வாங்கி ஒரு சில இதை நாங்க வாங்கி வச்சு ஸ்டாக் வச்சிருந்து அதை வச்சு நாங்க ப்ராசஸ் பண்றோம். இந்த ஒரிஜினல் பெருங்காயத்துக்கு எஸ்பைரியே கிடையாது. எங்க கூட்டு பெருங்காயத்துக்கு கூட எஸ்பைரி இருக்கு. நாங்க 15 மாசம் கொடுத்துருப்போம். சில பேர் வந்து 20 மாசம், 2 வருஷம் கொடுத்துருப்பாங்க. நாங்க வந்து 15 மாசம் கொடுத்துருப்போம். இந்த ஒரிஜினல் பெருங்காயம் வந்து எத்தனை நாள் ஆச்சும் வச்சிருக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம், பிரச்சனை இல்லை.
1: அது வந்து கெட்டு போகாதா?
0: அது கெட்டு போகாது. என்ன, இந்த ஒரிஜினல் பெருங்காயத்தை வந்து நம்ம ஒரு கடுகளவு கூட சமையல டைரக்டா நேரடியா பயன்படுத்த முடியாது. அதனாலதான் நாங்க அதை மேனுஃபேக்சர் பண்ணி நேரடியா சமையல பயன்படுத்துற மாதிரி பண்றதுதான் எங்களுடைய வேலை.
1: அது நேரடியா நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா உடலுக்கு ஏதாவது பாதிப்பு ஏதாவது ஏற்படுமா?
0: நேரடியா கடுகளவு கூட பயன்படுத்த முடியாது. உதாரணமா சொன்னா, அந்த பெருங்காயத்தை சற்று நேரம் ஒரு சில செகண்ட் உற்று நோக்கினா கண்ணுல இருந்து தண்ணீர் வரும். அது அவ்வளவு பவரா இருக்கும்.
1: சரி,
0: புதிதாக வேலைக்கு சேர்றவங்க எல்லாம் மூலப்பொருள் இருக்கிற அறைக்கு போகவே எல்லாம் யோசிப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப பவரா இருக்கும், அந்த பக்கம் போகவே யோசிப்பாங்க. இன்னொன்னு, எங்க நிறுவனத்தில் உள்ளவங்க எல்லாம் குறைஞ்சது 10 வருஷத்துலேருந்து 30 வருஷம் வரைக்கும் தான் எல்லாம் இருக்காங்க. இல்லை, எல்லாம் அனுபவசாலி தான். அந்த அனுபவசாலி இருக்கிறதுனால அந்த பழக்கத்துல அவங்களுக்கு அந்த இதுல வந்துடும்.
1: சரி சார், கூட்டு பெருங்காயம் தயாரிக்கிறதா சொன்னீங்க, இது வந்து எந்தெந்த அளவுலாம் நீங்க வந்து சப்ளை பண்றீங்க?
0: நாங்க வந்து 10 கிராம்லிருந்து 500 கிராம் வரைக்கும் நாங்க பேக்கிங் பண்றோம். 10 கிராம், 15 கிராம், 25 கிராம், 50 கிராம், 100 கிராம், 200 கிராம், 500 கிராம் இது வந்து பண்றோம். சாதாரணமா வந்து இதுல மார்க்கெட்டிங் போறது வந்து 20 கிராம், 50 கிராம், 100 கிராம் தான் அதிகமா போகும். அதுவும் பவுடர் பெருங்காயம் அதிகமா போகுது. இப்ப சராசரியா ஒரு குடும்பத்துக்கு தேவையான அளவு என்னன்னா, ஒரு 50 கிராம் பெருங்காயம் ஒரு 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு வந்து 50 கிராம் பவுடர் பெருங்காயம் போதும்.
1: ஒரு மாதத்துக்கு
0: 50 கிராம் பெருங்காயம் போதும்.
1: சரி,
0: இதே இது அவங்க வந்து முழுக்க முழுக்க சைவ உணவே சாப்பிடுற குடும்பம்னா ஒரு மாதத்திற்கு 100 கிராம் தேவைப்படும். அசைவ உணவு நிறைய சாப்பிட்றவங்கன்னா அவங்களுக்கு 50 கிராம் போதும்.
1: சைவ
0: உணவு நிறைய சாப்பிட்றவங்களுக்கு 100 கிராம் தேவைப்படும். இதுதான் ஆவரேஜ் ஒரு குடும்பத்துக்கு.
1: சரி,

0: பெருங்காயம் தயாரிச்சு நீங்க எங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்றீங்க?
1: நாங்கள் தமிழ்நாடு புறம் பண்ணுறோம். தமிழ்நாடு புறம் ஒரு 100 ஊர்களாக இருக்கும். சின்ன ஊர் பெரிய ஊர் எல்லாம் பண்ணுறோம். தென் தமிழ்நாடு விட வட தமிழ்நாடு அதிகமாக பண்ணுறோம். திருச்சி, சேலம், தஞ்சாவூர் இந்த பயிர்கள்லாம் ரொம்ப அதிகமாக போகுது.
0: இதுக்கெல்லாம் வந்து நேரடியாக போய் சப்ளை பண்ணுறீங்களா இல்லை பார்சல் மூலமாக அனுப்புறீங்களா?
1: நானும் என்னுடைய சகோதரர்களை இருவர், நாங்கள் 3 பேருமே ஃபீல்டில் இறங்கிடுவோம். லைனுக்கு போய் ஆர்டர் வாங்க போவோம். இது போக விற்பனை பிரதிநிதிகள் 3 பேர் இருக்காங்க. அவங்க வேன்லேயும் போவாங்க, நேரடியாக போய் ஆர்டரும் வாங்குவாங்க. நாங்கள் 2 சேல்ஸ் வண்டியும் வச்சிருக்கோம். தேல்ஸ் வண்டியை மாதம் மாதம் போய் எல்லா பக்கமும் சுற்றி வரும்.
0: சரி, இப்போ நீங்க வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த பெருங்காயத்தை வந்து விற்பனை செய்யறதா சொன்னீங்க. இப்ப தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலங்கள் அப்புறம் வெளிநாடுகள் அந்த மாதிரி வெளிநாடுகளுக்கெல்லாம் எதாவது அனுப்புறீங்களா?
1: தமிழ்நாடு தவிர கேரளாவுக்கு எங்களுக்கு இப்பயும் போய்கிட்டு இருக்கு. கேரளாவில் திருவனந்தபுரம் போகுது, பாலக்காடு ஒரு சில முக்கியமான ஊர்களுக்கு மட்டும் போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாடுல வந்து சின்ன ஊரும் பெரிய ஊரும் கலந்து போகுது. கேரளாவில் வந்து சில குறிப்பிட்ட ஊர் பெரிய ஊர் மட்டும் போகுது. இது போக நாங்கள் மலேசியாவுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால். அதுக்கப்புறம் சில காரணங்களால் அந்த லைசன்ஸ் எங்களால் ரினியூவல் பண்ண முடியல, கட்டாயிருச்சு. ஆனால் இப்போவுமே கொரோனாக்கு முன்பும் பின்பும் இப்போவுமே எங்கள்கிட்ட வந்து பெருங்காயம் வாங்கி சென்னை மூலமாக சிலர் வந்து சிலவனுக்கு இலங்கைக்கெல்லாம் பெருங்காயம் அனுப்புகிறாங்க.
0: இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் இதுவரை பெருங்காயம் தயாரிப்பு தொழில் செய்து வரும் சி ரவீந்திரன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை அடுத்த வாரம் அச்சாணி நிகழ்ச்சியில் கேட்கலாம். நிறைவு பெற்றது இன்றைய அச்சாணி.
2: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்க செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் நாம் கேட்கவிருப்பது இன்றைய பாரதம்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக விருதுநகர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில என்னென்ன செயல்பாடுகள் இருக்கு, மக்களுக்கான திட்டங்கள் என்னென்ன இருக்கு, எந்த வகையில அவங்க பயனடையலாம், இதை பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம்
3: நேயர்கள் அனைவருக்கும், இனிய வணக்கம். என்னுடைய பேர் ஜீவா. நான் வந்து கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளராக விருதுநகர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் மேலாண்மை இயக்குநராக இப்போது பண்ணி முடிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னென்ன செயல்பாடுகள் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஒரு விரிவாக எடுத்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 38 கிளைகளோட நகர்ப்புறங்கள்லையும் சரி கிராமப்புறங்கள்லையும் சரி சேவை புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். வங்கியை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள்கிட்டேருந்து கூடுதலான வட்டி கொடுத்து வைப்பீடுகள் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓராண்டு காலத்திற்கு 8% வந்து வட்டி கொடுத்து டெபாசிட் வாங்குகிறோம். அதே மாதிரி மூத்த குடிமக்களுக்கு 8.5% வந்து டெபாசிட் வாங்கிக்கிட்டு இருக்கோம். வங்கிகளில் வைக்கப்படும் டெபாசிட்டுகளை 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் DICGC-ன்னு சொல்லக்கூடிய டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷனுடைய இன்சூரன்ஸ் நமக்கு உண்டு. அதனால் பொதுமக்கள் நம்பி நம்மளிடம் முதலீடு செய்யலாம். இதுவரைக்கும் 31/3/2026 வரைக்கும் நம்ம வந்து 1,646 கோடி ரூபா நம்ம வந்து டெபாசிட் வச்சுருக்கோம். அதில் வந்து 984 கோடி ரூபா பொதுமக்கள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ண டெபாசிட் தான். கூடுதலாக வட்டி கொடுத்து முறையாக வங்கி நடத்தி அதுலேருந்து வந்து நம்ம பொதுமக்கள்கிட்டேருந்து டெபாசிட் வாங்கிட்டு இருக்கோம். தொழில் முனைவோர், விவசாயிகள், எந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் வந்து நம்மகிட்ட வந்து அக்கௌண்ட் ஆரம்பிச்சுக்கலாம். இந்த SBI அக்கௌண்ட்டுன்னு சொல்லக்கூடிய சேமிப்பு கணக்கும் சரி, கரண்ட் அக்கௌண்ட்னு சொல்லக்கூடிய நடப்பு

0: மாணவர்களும் சரி, ரெண்டும் நம்ம விரைவாகவே தொடங்கி உடனடியாக அவங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தயாராக இருக்கும். அதை நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 180 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாக பயிர்க்கடன் வந்து வழங்கிட்டு இருக்கோம். ஒரு நபர் வந்து அதிகபட்சமாக 3 லட்சம் ரூபா வரைக்கும் பயிர்க்கடன் வாங்கலாம். அதற்கு வந்து வட்டி எதுவும் கிடையாது. வட்டி இல்லாத நிலையில் தான் நம்ம வந்து பயிர்க்கடன் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பயிர்க்கடன் வாங்குறதுக்கு முதல்ல அவங்க விவசாயம் செய்யக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள், அவங்களுக்கு உள்ள நில உரிமைக்கான சான்று அதாவது சிட்டா அப்படின்றதையும், அப்புறம் அடங்கல்னு சொல்லுவாங்கள்ல இந்த வருஷத்துக்கு வந்து என்ன பயிர் செய்கிறாங்க அப்படின்றத வந்து குறிக்கக்கூடிய அடங்கல் அதையும் கண்டிப்பாக கொடுத்து, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் உறுப்பினர் இருக்கவங்க இந்த வட்டி இல்லாத கடன் சலுகையை பெறலாம்.
1: இப்போ விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் அப்படின்னு சொன்னீங்களே சார், இப்போ இந்த பயிர்க்கடன் அப்படின்னும் போது அவங்களுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன இருக்குது? அதே மாதிரி சிறு விவசாயிகள், பெரு விவசாயிகள், நடுத்தர விவசாயிகள் அப்படின்னும் போது அவங்களுக்கான நடைமுறைகள் இதில் என்னென்ன இருக்குது?
0: முதல்ல வந்து ஒரு உறுப்பினர் ஆகணும், அது மட்டும்தான் ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. அவங்க சிறு விவசாயியும் இருக்கலாம், குறு விவசாயியாக இருக்கலாம், பெரிய விவசாயியாக இருக்கலாம், அப்படி இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து கடன் கொடுக்குறோம். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து நம்மளுடைய தொகை வந்து அவங்களுக்கு வந்து வட்டி இல்லாத கடனாக வந்து வழங்கப்படுகிறது. இந்த வட்டிச்சலுகையோடு கொடுக்கக்கூடிய கடன் வந்து அதிகபட்சமாக வந்து 3 லட்சம் ரூபா கொடுக்குறோம். அதில் 2 லட்சம் ரூபா வரைக்கும் கடன் பெறக்கூடியவங்களுக்கு எந்தவித பிணையமும் தேவையில்லை, எந்த பிணையமும் தர தேவையில்லை. 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் பெற விரும்புவோர் வந்து கண்டிப்பாக ஒரு பிணையம் கொடுக்க வேண்டிய, 3 லட்சம் ரூபாய்க்கு பெருமானம் உள்ள ஒரு பிணையம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு.
1: பயிர்க்கடன் அப்படின்னு சொல்லும்போது விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் பற்றி சொன்னீங்க சார், இதில் நான் வந்து வட்டி சலுகை பற்றி சொன்னீங்க, அதையும் தவிர்த்து என்னென்ன மானியங்கள்லாம் இந்த விவசாய பயிர்க்கடன் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம கூட்டுறவு வங்கியின் மூலமாக?
0: கூட்டுறவு வங்கிகளில் வந்து வட்டி இல்லாத பயிர்க்கடன் அப்படின்ற திட்டம் தான் இப்போ செயல்முறையில் இருக்குது. இந்த பயிர்க்கடன் அப்படின்றது வந்து உரப்பகுதி, பொருட்பகுதி எல்லாம் சேர்ந்தது தான். இந்த பயிர்க்கடன் அப்படின்றது வந்து ரொக்கப்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய தொகையாக கொடுக்கக்கூடிய கேஷு, அடுத்தது கைண்ட் போர்ஷன் சொல்லக்கூடிய பொருட்பகுதி, இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து இந்த பயிர்க்கடன். இந்த ரொக்கப்பகுதி வந்து என்ன செலவினம் ஏற்படுதோ அந்த செலவினத்தை ஈடுகட்டும் பொருட்டு அதை வந்து நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி சாகுபடி பண்ணுறதுக்கு தேவையான உரங்கள், அந்த விதைகள் அதெல்லாம் வாங்குறதுக்கு பொருட்பகுதியாகவும் கொடுக்குறோம். கால்நடை பராமரிப்பு கடன் அதையும் நம்ம வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த கால்நடை பராமரிப்பு கடனை பொறுத்த வரைக்கும் எந்த வட்டியும் வந்து பெறக்கூடிய தொகைக்கு எந்த வட்டியும் செலுத்த வேண்டிய நிலை கிடையாது. அந்த கால்நடைகளுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் பெற்றுக் கொள்ளலாம். என்ன கால்நடைகள் நீங்கள் வளர்க்குறீங்களோ அதற்கேற்ற போல் கடன் தொகை மாறுபடும். இந்த கால்நடை பராமரிப்பு கடன் அதை பொறுத்த வரைக்கும் திருப்பி செலுத்தும் காலம் வந்து 1 ஆண்டு காலம். அந்த 1 ஆண்டுக்குள்ளே திருப்பி செலுத்தினா வட்டி எதுவும் கிடையாது. 1 ஆண்டுக்கு மேல் திரும்ப செலுத்த வேண்டிய நிலை வந்தால் 8% வட்டியோடு அந்த வாங்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் வந்து அதை செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்.
1: இப்போ மகளிர் சுய உதவி குழுக்கள் அப்படின்னு சொல்லும்போது பெண்களுக்காக, அதே சமயம் தொழில் முனைவோருக்காக நம்ம கூட்டுறவு வங்கியோட செயல்பாடுகள் என்னென்ன இருக்குது, என்னென்ன திட்டங்கள்லாம் அவங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது?
0: நம்ம கூட்டுறவுத்துறை மூலமாக, மத்திய கூட்டுறவு வங்கியில் மூலமாகவும் சரி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவும் சரி, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து எல்லா வங்கிகளைப் போலவே நம்மளுடைய கடன்களும் வந்து அதே சட்டத்திட்டங்கள் உட்பட்டு வழங்கப்படக்கூடிய கடன்கள் தான். யார் வந்து கடன் வேணும்னாலும் உங்களுடைய குழுக்கள் 6 மாத காலம் வந்து நீங்கள் வந்து ஆரம்பித்து 6 மாதம் முடிஞ்சிருக்கு அப்படின்னா, 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட குழுக்களை வந்து தர மதிப்பீடு செய்து அந்த மதிப்பீடு செய்த சான்றுகளோடு வந்து நம்மளுடைய தொடக்க வேளாண்மை கடன் சங்கிலையோ இல்லை மத்திய கூட்டுறவு வங்கியோட கிளையிலையோ நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய விண்ணப்பத்தை பரிசீலனை பண்ணி நீங்கள் கொடுத்ததுலேருந்து 1 வார காலத்திற்குள்ளே உங்களுக்கு வந்து கடன் கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து முனைப்போடு இருக்கோம்.
2: அதே மாதிரி மகளிர் பொறுத்த வரைக்கும் மகளிர் தொழில் முனைவோருக்கும் நம்ம வந்து கடன் கொடுத்துட்ருக்கோம். மகளிர் தொழில் முனைவோர் உத்தியோக ஆதார் வைத்திருந்தால் அவங்களுக்கு வந்து சிறப்பான வட்டி விகிதத்தில் நாம் வந்து கடன் கொடுத்துட்ருக்கோம். மகளிர் தொழில் முனைவோர் அப்படிங்கிறவங்க வந்து பெரிய தொழில் பண்ணணும் கூட இல்லை, இந்த பூ வியாபாரம் பண்ணுறவங்க, காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, பழ வியாபாரம் பண்ணுறவங்க, பிளாஸ்டிக் பொருள் இல்லை சின்னதாக ஒரு டெய்லரிங் கடை வச்சுருக்கோம், அவங்கெல்லாம் கூட மத்திய கூட்டுறவு வங்கிகள் மூலமாக இவங்க வந்து சிறுவணிக கடன் பெற்றுக்கொள்ளலாம். இந்த சிறுவணிக கடன் பெறும்போது குறிப்பாக பொதுமக்கள் வந்து யாரை வந்து வாடிக்கையாளர்கள் இருக்காங்களோ, வாடிக்கையாளர்கள் என்ன கருத்தில் கொள்ளணும் அப்படின்னா, கூட்டுறவு நிறுவனங்கள் எல்லாமே வந்து நபர் ஜாமீன் அடிப்படையில் தான் வந்து கடன்கள் வழங்கப்படுகிறது. கூட்டுறவே அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்கு இன்னொருத்தவர் வந்து பொறுப்பு, அவருக்கு நான் பொறுப்பு, எல்லாரும் சேர்ந்து

தான் ஒரு நிறுவனத்தை வந்து நம்ம கட்டமைச்சிருக்கோம். அந்த அடிப்படையில் எடுத்திங்கன்னா ஒரு கடன் வாங்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு நபருடைய ஜாமீன் வழங்கணும். அந்த நபர் ஜாமீன் வழங்கக்கூடிய நபர் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதே சங்கத்தில் அவர் உறுப்பினராக இருந்தால் போதும், அவ்வளோதான். நம்மளுடைய மத்திய கூட்டுறவு வங்கிகள் மூலமாக சில கடன்கள் வந்து பிரத்யேகமான வந்து நாம் தான் கொடுத்துட்ருக்கோம். உதாரணத்துக்கு வந்து டாம்கோன் சொல்லக்கூடிய லோனு, டாப்செட்கோன் சொல்லக்கூடிய லோனு, இது ரெண்டும் வந்து மத்திய கூட்டுறவு வங்கிகளின் கிளை மூலமாகவும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவும் தான் வழங்கப்பட்டிருக்கு. இந்த டாம்கோ திட்டம் அதை பொறுத்த வரைக்கும் வந்து சிறுபான்மையினர்கள் வந்து இந்த கடனை பெறலாம். அது தனிநபராகவும் பெறலாம், கூட்டு பொறுப்பு குழுக்களாகவோ இல்லை சுய உதவி குழுக்களாகவோ இருக்கக்கூடிய சிறுபான்மையினரும் இந்த கடனை பெறலாம். சுய உதவி குழுவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வந்து 60% இருந்தாலே அது சிறுபான்மையினர் குழுவாக கருதப்படும். அதனால் அந்த மாதிரி 60% இருந்தாலே போதுங்கிற நிலையில் நீங்கள் வந்து அந்த கடனையும் பெறலாம். அதற்கு என்ன அப்படின்னா வட்டியில் தான் வந்து வேறுபாடு இருக்கும். டாம்கோ கடன் அப்படின்ற சிறுபான்மையினர் கடனை பொறுத்த வரைக்கும் வந்து நாம் வந்து 6% வட்டி விகிதத்தில் நாம் வந்து கடன் வழங்கிட்டு இருக்கோம். டாப்செட்கோ திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் இந்த டாப்செட்கோ திட்டத்தின் கீழ் வந்து கடன்கள் பெறலாம். இதுவும் வந்து 6% வட்டி விகிதத்தில் வந்து நாம் வந்து கடன் வழங்கிட்டு இருக்கோம். மாற்றுத்திறனாளிக்குன்னு நாம் வந்து கடன் கொடுத்துட்ருக்கோம். மாற்றுத்திறனாளிகளுக்கான அவங்களால் அந்த UDIDன்னு சொல்லக்கூடிய அந்த அடையாள அட்டையை வைத்திருந்தால் போதுமானது. நம்முடைய கிளைகள் மூலமாகவும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவும் இந்த கடன்களை அவர்கள் பெறலாம். இதற்கும் வட்டி விகிதம் வந்து 5% வட்டி விகிதத்தில் நாம் வந்து இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது உரிய காலத்தில் திருப்பி செலுத்தினால் 5% வட்டி காலம், வட்டி சதவீதம். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய விருதுநகர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மூலமாக நம்ம வந்து வீட்டு வசதி கடன், வீடு கட்டுறதுக்காக கடன் கொடுத்துட்டு இருக்கோம். வீட்டு அடமானத்திற்கு பேரில் வீட்டு கடன் பெறுறதுக்கு அதற்கான ஏற்பாடுகளும் வந்து நம்மளுடைய மத்திய கூட்டுறவு வங்கி மூலமாக இருக்குது. இப்போ வீட்டு வசதி கடன் பொறுத்த வரைக்கும் வந்து அதிகபட்சமாக நாம் வந்து 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்குறோம். இந்த வீட்டு வசதி கடனை பொறுத்த வரைக்கும் இஎம்ஐ அப்படின்ற கான்செப்ட் இல்லாமல் டிமினிஷிங் வேல்யூ, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிமினிஷிங் வேல்யூ அப்படின்ற கான்செப்ட் படி நாம் வந்து கடன் கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் நெசவாளர்களுக்குன்னு நெசவாளர் கடன் அட்டை மூலமாக நம்ம வந்து முத்ரா திட்டத்தின் கீழ் வந்து கடன்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய 38 கிளைகள் மூலமாகவும் இந்த கடன் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் பெறுவோர் வந்து இந்த திட்டத்தில் வழங்கப்படக்கூடிய மானியத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கடன்கள்லாம் இல்லாமல் நம்மளுடைய மத்திய கூட்டுறவு வங்கி மூலமாக உணவு பதப்படுத்துறதுக்கூடிய சிறு நிறுவனங்களுக்கு நாம் வந்து கடன் கொடுக்குறோம். 11% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வங்கி கிளைகள் மூலமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கடன்கள்லாம் இல்லாமல் வழக்கமாக மற்ற வங்கிகளில் கொடுக்க மாதிரி நாம் வந்து நகை கடனும் வந்து வாடிக்கையாளர்களுக்கு கடன் வசதி வழங்கிட்டு இருக்கோம். இந்த நகை கடனை பொறுத்த வரைக்கும் துரிதமான சேவை, அதுதான் வந்து மத்திய கூட்டுறவு வங்கியோடைய சிறப்பு. 15 நிமிஷத்தில் வந்து அந்த கடன் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த மத்திய கூட்டுறவு வங்கி மூலமாக மைக்ரோ ஏடிஎம் அப்படின்ற ஒரு சின்ன டிவைஸும் வந்து இப்போ மத்திய கூட்டுறவு வங்கியில் செயல்பாட்டில் இருக்குது. அந்த மத்திய கூட்டுறவு வங்கி மைக்ரோ ஏடிஎம் மூலமாக நீங்கள் என்னென்ன சேவைகள் பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கைவிரல் இருந்தாலே போதும், அதாவது ஆதாரில் இருக்கக்கூடிய ஏஇபிஎஸ் மூலமாக நம்ம பெறக்கூடிய எல்லா சேவைகளையும் வந்து இங்கே பெறலாம். மத்திய கூட்டுறவு வங்கியில் கணக்கு வச்சிருக்கவங்க மட்டும்தான் இந்த சேவைகளை பெற முடியும் அப்படின்றது இல்லை. ஆதார் எனேபிள்டாக இருக்கக்கூடிய எந்தெந்த கணக்குகள் இருக்கோ அந்த கணக்குகள் இருந்து உங்களுடைய தொகையை நீங்கள் வந்து விட்ரா செய்யணும் அப்படின்னா கூட இந்த மைக்ரோ ஏடிஎம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது பொதுவாக கிராமப்புறங்களில் ஏடிஎம் இல்லாத இடங்களில் இதை வந்து நம்மளுடைய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவும் இந்த மைக்ரோ ஏடிஎம் வச்சுருக்கோம். இந்த மைக்ரோ ஏடிஎம் வந்து நீங்கள் தாராளமாக வந்து எந்த வங்கியில் நீங்கள் கணக்கு வைத்திருந்தாலும் அந்த கணக்கில் உள்ள தொகையை வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவும் மத்திய கூட்டுறவு வங்கியில் உள்ள கிளைகள் மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய ஏடிஎம் சென்டருக்கு போகாமையோ இல்லை அந்த வங்கிக்கே நேரடியாக செல்லாமே இங்கேயே பெற்றுக்கொள்ளலாம். UPI அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அந்த வசதியும் வந்து மத்திய கூட்டுறவு வங்கி கணக்குகளில் இப்போ செயல்முறையில் இருக்குது. இப்போ இந்த காலத்து இளைஞர்களை இருக்கும் விதத்தில் வந்து நாம் வந்து மொபைல் பேங்கிங் வசதியும் வந்து நம்முடைய மத்திய கூட்டுறவு வங்கியில் வந்து அறிமுகம் செய்யப்பட்டு இப்போ மேம்படுத்தப்பட்ட மொபைல் பேங்கிங் ஆப் வந்து இப்போ வந்து செயல்முறைப்படுத்திக்கிட்டு இருக்குது. இப்போ இதன் மூலமாக வந்து நீங்கள் இப்போ இந்த நவீன இளைஞர்கள் இன்றைக்கி சொல்லக்கூடிய நிலைமையில் நேரடியாக வங்கி கிளைகளுக்கு வராமல் அவங்க வீட்டில் இருந்தபடியே வந்து அதை வந்து நம்மளுடைய கணக்குகள் இருக்கக்கூடிய அத்தனை சேவைகளையும் அவங்க பயன்படுத்திக்கலாம். இது வந்து கண்டிப்பாக மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பொதுவாகவே மத்திய கூட்டுறவு வங்கி அப்படின்னு நினைக்கும் போது இப்போ புதுசாக இருக்கக்கூடிய டெக்னாலஜிலாம் அந்த பேங்க்கில் இல்லை அப்படின்னு பொதுவாக நினைக்கிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வந்து என்ன டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் மற்ற வங்கிகளில் வணிக

0: இதில் கொடுக்குறாங்களோ அதில் இருக்கக்கூடிய எல்லா நிலையும் இங்கே இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி யூபிஐ இருக்குது, ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் வசதிகள் இருக்குது, எல்லா வசதியும் வந்து இப்போ நம்ம மத்திய கூட்டுறவு வங்கியிலும் இருக்குது. டாம்கோ டாப்செல்கோ திட்டம் அதை பற்றி சொன்னல, அதே மாதிரி வந்து தாட்கோ திட்டத்தின் மூலமாகவும் வந்து இந்த கடன், தாட்கோ திட்டக்கடன் வந்து நம்மளுடைய மத்திய கூட்டுறவு வங்கி மூலமாகவும் தொடக்கலன்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் சாதி சான்றிதழ் மற்றும் வருமான சான்றிதழ் கொடுத்து மாவட்ட ஆட்சியர் தலைமையிலாக இது ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியில் வந்து அவங்க வந்து விண்ணப்பித்த கடன்கள் வந்து பரிந்துரை செய்யப்படும் நிலையில் நம்ம மத்திய கட்டுறவு வங்கி மூலமாகவும் தொடக்கலாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவும் வட்டி மானியத்தோடு வந்து இந்த கடன் வழங்கப்பட்டு வருகிறது.
1: கூட்டுறவு வங்கி அப்படின்னு சொல்லும்போது விருதுநகர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் என்னென்ன செயல்பாடுகள் இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக பொறுமையாக எங்களுக்காக விரிவாக விளக்கி சொன்னீங்க. நேயர்களின் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
2: இத்துடன் இன்றைய பாரதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
4: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் ஃபீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
5: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
6: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
6: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
7: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேரம் இரவு 9 மணி. இனிய இரவு வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிய இரவின் அமைதியில் வானொலி கேட்டு ரசிக்கும் இனிய தருணத்துல நேயர்களோட கடித வழி விருப்ப பாடல்களையும் விமர்சனங்களையும் காற்றலைகள்ல கேட்டு ரசிக்கும் நேரமாய் காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி. காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களோட விருப்ப பாடல்களும் விமர்சனங்களும் இடம்பெறணும்னு நினைச்சிங்கன்னா உடனே ஒரு கடிதத்தை எடுத்து விருப்ப பாடல்கள் தனி கடிதமாகவும் விமர்சனங்கள் தனி கடிதமாகவும் எழுதி அனுப்புங்க. எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குநர் அவர்கள், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சொக்கி குளம், மதுரை 2 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். இப்போ ஒரு நேயரோட விருப்ப பாடல் கடிதம் தான் என் கையில் இருக்குது. எப்போவுமே நிகழ்ச்சியை ஒரு விருப்ப பாடலோட ஆரம்பிக்கிறதா வழக்கம் இல்லையா? அந்த வகையில் யார் எங்கேருந்து பாடல் விருப்பத்தில் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இளையான்குடியிலிருந்து இக்பால், சித்தி கதீஜா இவங்க தான் எழுதியிருக்காங்க. எங்கள் ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, அவங்க கேட்ட பாடலை வழங்கிடலாம். அவங்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம்.

நேரம் 9:06 ஆச்சுங்க. கடித வழி விருப்பமான பாடல் ரொம்ப அருமையாக எழுதி அனுப்பியிருக்காங்க. படம் பேர், அந்த படம் இடம்பெற்றக்கூடிய திரைப்படத்தினுடைய பெயர், இதெல்லாம் எழுதி கூடவே அவங்க எந்த ஊர் அப்படின்றதில் ரொம்ப அருமையாக எழுதி அனுப்பியிருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக மதுரை கைத்தறி நகர் குமரன் காலனிலிருந்து கே எம் மோதிலால் நந்தினி அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. என்ன விருப்பமான பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆனந்தம் திரைப்படத்திலேருந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்காகவும் பாடல் இதுவும் கேட்கலாமா?

சுபோஸ் ஐயா அவங்க தான் எழுதியிருக்காங்க. மதுரை கண்ணனேந்தல் பகுதியிலிருந்து எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க தெரிஞ்சுக்கலாமா? அதாவது 8/6/2026 திங்கட்கிழமை காலை 8 மணி முதல் 9 மணி வரை நம் மதுரை வானொலியில் ஆகாஷ்வாணியின் 90ஆம் ஆண்டு நிறைவு நாள் விழாவில் நேயர்கள் அனைவரும் அகமகிழ்ந்து முகம் மலர்ந்து தத்தம் நல்வாழ்த்துக்களை நல்கினர். பல்வேறு பொதுநல சபைகள் சார்பாகவும் பற்பல சங்கங்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் மலை போல் குவிந்தன. நாளும் வளர்ப்பிழை போல் வளரும் பயிர் போல் படரும் கொடி போல் நம் மதுரை வானொலியின் தொண்டும் தொடர்பும் தொடரட்டும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நிகழ்ச்சியை வழங்கிய அஜிதா மற்றும் சூரியகலா ரெண்டு பேருக்குமே நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சிடலாம். அடுத்ததா ஒரு விருப்ப பாடல் கடிதம் தான் என் கையில இருக்கு. யார் இங்கிருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேனியில இருந்து ராணி அவங்க தான் எழுதியிருக்காங்க. என்ன திரைப்படத்துல இருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, செந்தூர பூவே அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அவங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. மலேசியா வாசுதேவன், சைலஜா அவங்க குரல்ல.

நேரம் 9:11 ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இப்போ ஒரு நேயரோட விமர்சன கடிதம் தான் என் கையில் இருக்கு. யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்கன்னு கேட்டலாமா?

நேரம் இரவு 9:18 நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க காட்சியில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. அதாவது நேயர்களோட கடிதங்கள், விருப்ப பாடல்கள், விமர்சனங்கள் நம்மளோடதும் வந்துடாதா அப்படின்னு நேயர்கள் வந்து கேட்டுட்டே இருப்பீங்க இல்லையா? இப்போ ஒரு நேயரோட விமர்சன கடிதம் தான் என் கையில் இருக்குது. யார் இங்கேருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு மதுரை சந்தைப்பேட்டை ஓகே சிவா ஐயா தான் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, மதுரை வானவில் பண்பலை வணக்கத்துடன் மதுரை ஓகே சந்தைப்பேட்டை சிவா எழுதுவது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதாவது 11/6/2026 அன்னைக்கு வந்து காலத்தால் அழியாத பழைய பாடல்கள் இடம்பெறும் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி கேட்டாங்களாம். நிகழ்ச்சி ரொம்பவே அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழங்கிய சகோதரிக்கு, ஆர்ஜே சகோதரிக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேரை தெரிவிக்கல, பேரை தெரிவிச்சிருந்தா இனிமே நல்லா இருந்திருக்கும் இல்லையா? கடிதம் எழுதினா அந்த நேயருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சிடலாம். அடுத்ததாக ஒரு விமர்சன கடிதம் தான் என் கையில் இருக்குது. யார் இங்கேருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா, சுபோஸ் கண்ணனேந்தலருந்தான் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 7/6/2026 அன்னைக்கு வந்து நம்ம வானொலியில் ஒளிபரப்பான மதுரை பெரிய தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சி வந்து கேட்டாங்களாம். சுபமங்கல நல்விழா நிகழ்ச்சியை கேட்டோம். நேயர்கள் மற்றும் அனைவருக்கும் மற்றும் செவிமடுத்த பொதுமக்களுக்கும் எல்லையற்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கும்பாபிஷேக விழா வந்து நேரில் பார்த்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சி, வீட்டிலிருந்தே நாங்கள் தரிசித்தோம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. நேரலை வழங்கிய ஆர்ஜே அவங்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேரை தெரிவிக்கல. கடிதம் எழுதின அந்த ஐயாக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சேன். அடுத்ததா ஒரு நேயரோட விருப்ப பாடல் கடிதம் தான் என் கையில இருக்கு. யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, குண்டேந்தல் பட்டியிலிருந்து மா தவமணி ஐயா தான் எழுதியிருக்காங்க. என்ன திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இங்கேயும் ஒரு கங்கை திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பி. சுசிலா, கங்கை அமரன் இவங்க குரல்ல கேட்கலாமா பாடல்?

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க காட்சியில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு நேயரோட விருப்ப பாடல் கடிதம் தான் என் கையில இருக்கு. யார் இங்கிருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமேஸ்வரம்ல இருந்து தாரிக் அப்துல் அஜீஷ் அவங்க தான் எழுதியிருக்காங்க. நிலையத்தில் அனைவரும் நலமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாருமே நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க? அவங்க என்ன திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா அவள் வருவாளா திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்டிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேயருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு அவங்க கேட்ட பாடலையும் வழங்கிடலாம்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கிறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: நேரம் 9:31 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி புதுசாக கேட்குற நேயர்கள், நம்மளோட கடிதங்களும் இந்த மாதிரி இடம்பெற்றா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அனுப்ப வேண்டிய முகவரி ஒரு முறை சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. நிலைய இயக்குனர் அவர்கள், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சுக்கி குளம் அப்படிங்கிற முகவரிக்கு, மதுரை 2 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. நிகழ்ச்சி பற்றிய உங்களோட நிறைகள் குறைகள் எதுவானாலுமே எழுதி அனுப்பலாம். உங்களோட விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்பலாம். ஆனால் கடிதம் எழுதும் போது ரெண்டுமே தனித்தனி கடிதமாக மட்டும் எழுதி அனுப்புங்க. இப்போ ஒரு நேயரோட விமர்சன கடிதம் தான் என் கையில் இருக்குது. யார் எங்கேருந்து எழுதியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கண்ணனேந்தலேருந்து சுபோசையா அவங்களோட தான் இன்னொரு விமர்சன கடிதம் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 9/6/2026 நம் மதுரை வானொலி நிலைய ஒளிபரப்பில் கண்ணாடி மாளிகை

0: நிகழ்ச்சியில் முனைவர் திருமிகு தணிகாசலம் அவர்கள் நேர்முகம் தந்தார், எண்ணிலடங்கா செய்திகள் பல பல வழங்கினார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. மனித அறிவு மாற்று அறிய முடியாத பசும் பொண்ணாகும், எனவே மக்கள் தாம் பெற வேண்டிய வெற்றிக்கு வந்து விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நல்லுரை தந்த பேராசிரியருக்கும் நம் நிலையம் சார்ந்த நிகழ்ச்சியை நடத்திய ஆர்ஜேஸ் எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேயருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சிடலாம். அடுத்ததா ஒரு நேயரோட விருப்ப பாடல் கடிதம் தான் என் கையில இருக்கு. யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமேஸ்வரம்ல இருந்து எம் ரம்ஜான் அவங்க தான் எழுதியிருக்காங்க. என்ன பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, கடவுள் தந்த பாடம் அப்படிங்கிற பாட்டு கேட்டிருக்காங்க. நாடோடி திரைப்படத்திலிருந்து பாடலை வழங்கிடலாம். பாடல் இதோ காற்றலைகளில்.
1: கடவுள் செய்த பாவம் இங்கு காணும் துன்பம் யாவும் என்ன

இனிய இரவின் அமைதியில் நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி. அடுத்ததா ஒரு நேயரோட விருப்ப பாடல் கடிதம் தான் என் கையில இருக்கு. யாரு எங்க இருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்நாடகா அங்க இருந்து தான் எழுதியிருக்காங்க. சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வின், ஆனந்த், மன்வித் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா சின்ன தம்பி திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்டிருக்காங்க. பாடல் வந்துட்டே இருக்கு, பாடலை கேட்டு இணைந்தேருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உடன்

நேயர்களோட கடிதமலி நிகழ்ச்சியா கேட்டு ரசிச்சிட்டு இருக்கும் காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு நேயரோட விருப்ப பாடல் கடிதம் என் கையில இருக்கு. யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேனி காமாட்சிபுரத்துல இருந்து ஏ மாடசாமி ஐயா தான் எழுதியிருக்காங்க. எந்த திரைப்படத்துல இருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, பிராப்தம் அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேயருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு அவங்க கேட்ட பாடலையும் வழங்கிடலாம். பாடல் வந்துகிட்டே இருக்கு. டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா அவர்களின் குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்களோட விருப்ப பாடல்களையும் விமர்சனங்களையும் கடித வழி நிகழ்ச்சியாக கேட்டு ரசிக்கும் நேரமாய் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. இப்ப ஒரு நேயரோட விருப்ப பாடல் கடிதம் தான் என் கையில இருக்கு. யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ராணி ஸ்வர்ணலதா தேனியிலிருந்து எழுதியிருக்காங்க. என்ன பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு பகவதிபுரம் ரயில்வே கேட் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் ஆண்டிப்பட்டியிலிருந்து பார்கவி சிவகுமாரி இவங்க எல்லாமே சேர்ந்து தான் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை வழங்கிடலாம்.

நேரம் 9:56 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுன்னே சொல்லலாம். இதுவரைக்கும் நிகழ்ச்சியில கடிதங்களும் நேயர்களோட கடிதங்களையும் விருப்ப பாடல்கள் விமர்சனங்கள் எல்லாத்தையுமே வழங்கியது நான் சுபத்ரா தேவி. கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி நேயர்களே. நிகழ்ச்சியோட நிறைவா ஒரு நேயரோட விருப்ப பாடல் கடிதம் என் கையில இருக்கு. யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில இருந்து செந்தில் குமரன் அவங்க தான் எழுதியிருக்காங்க. திருமகள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேயருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சு அவங்க கேட்ட பாடலையும் வழங்கிடலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10 மணி.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்னிசை கீதங்களால் மனதை இனிமையாக்க வருவது பட்டுச்சிறகு. பட்டுச்சிறகில் பாடலின் மென்மையை நாம் உணர்வோம், அதன் உண்மையை நாம் அறிவோம். இதோ ஞாபகங்களின் சங்கமங்களாக இந்த பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இந்த இனிய இரவு பொழுதில் பட்டுச்சிறகு நிகழ்ச்சியின் வண்ணங்கள் கண்ணெதிரே தோன்றி உங்கள் செவி வழியாக கனவை களையாமல் இசைக்கச் செய்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு நிகழ்ச்சியின் வழியாக வந்த கனவுகளை கண்டு இரவில் தோன்றிய நிலா சற்று சரிகமபதனை பாடிக்கொண்டு வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை ரீங்காரமாக தாலாட்டும் பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் இனிவரும் சங்கீதம் உங்கள் உறக்கத்தை சற்று தள்ளி வைக்கும்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டச்சிறகு நிகழ்ச்சியை இடைவிடாது கேட்டு இசைமலையில் நனைந்த பூக்களையும் வானில் தோன்றிய விண்மீன்களையும் பிரதிபலிக்கிறது இந்த பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டச்சிறகு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் வானத்தை தொட்டுக்கொண்டு துள்ளாத மனங்களாக துள்ளி வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டச்சிறகு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் வானத்தை தொட்டுக்கொண்டு துள்ளாத மனங்களால் துள்ளி வருகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகில் தாஜ்மஹால் ஒன்று உங்களிடம் இசைப்பூக்களை தூவ வருகிறது. இன்னிசை தென்றலாக.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டச்சிறகு நிகழ்ச்சியில் ஆசை, கனவு, நினைவுகள் என யாவற்றையும் இசைக்க வருகிறது இந்த பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டச்சிறகு நிகழ்ச்சியில் ரோஜா மலரொன்று பனித்துளியோடு இசைத்து வருகிறது இந்த பாடல் மூலமாக.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு நிகழ்ச்சி இந்த இனிய இரவில் இனிதே நிறைவு பெறுகிறது.

ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு. மீண்டும் நாளை காலை 4:45 மணிக்கு ஆரம்பமாகும். நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிக்கான அறிவிப்புகள். சக ஆண்டு 1948 ஷர்வான் மாதம் 1 பிராபவ வருடம் ஆடி 7 2026 ஆண்டு ஜூலை மாதம் 23 வியாழக்கிழமைக்கான நிகழ்ச்சியின் நேரமும் மங்கள இசை, அதைத் தொடர்ந்து நாளொரு குரலாக குரல் எண் 332. அதிகாலை 5 பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 திரை இசை, 6:10 இணைத்தான் நிலவு கற்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 புதிய காலை, இதில் இந்நாளின் சிறப்பும் கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமுமாக. 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். 6:35 ஒரு சொற்களில் இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையம் பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். 6:45 திரையசை, 6:55 புந்தளிர், 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜோலியர் மாற்று வழங்கும் ஆலயங்களின் அற்புதங்கள், இதில் தொண்டி ஸ்ரீ ஆதி ஈஸ்வரர் திருக்கோவில் பற்றிய தகவல்கள், வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பயிர்ப்புகளின் தொடர்ச்சி, 8 செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்பப்படலாக ஒழிக்கவிருக்கிறது, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 8:55 திரையசை, 9 செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சலாக, 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்ப காணங்கள் பகுதியில் என் விருப்பம் ஒழிக்கவிருக்கிறது, 10:30 உறவுட பாடலில் உறவுட பாடலில் காதல் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒழிக்கவிருக்கிறது, 11 செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை, இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு நலவாழ்வின் நங்கூரம் கல்லீரல், உலக கல்லீரல் அலர்ச்சி தினத்தை

0: சிறப்பு நிரலியாக பங்கேற்று சிறப்பிக்கிறார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை இறைப்பை மற்றும் குடல் நோய் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் வினோத் அவர்கள். உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுனன். பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம். சென்னையஞ்சலாக 12:02 சிநேகிதியே. 1 மணிக்கு வசந்த கணங்கள், 1:55 வசந்த கணங்கள், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு துள்ளல் தளம், 2:55 வானிலை இருக்க சென்னையஞ்சலாக, 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, 4:02 வசந்தன் கோவளங்கம் ஆட்டக்களம், 4:30 பண்பலின் ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக, 5:02 மாலை தன்றல், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் விலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி, 8:30 உழவர் உலகம், மல்லிகை சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் மற்றும் வேடர்புளியங்குளம் சி ராமச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம். இரவு 9 மணிக்கு காற்றில் விரும் கடிதமலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 10:55 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 4:55 மீண்டும் அதிகாலை 4:45 ஆரம்பமாகும். இரவு 11 மணிக்கு மதுரை பண்பலையின் நிகழ்ச்சியும் நிரமும் கேட்கலாம். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி கேட்கலாம் தேனும் பாலும் நிகழ்ச்சி.
1: ஆகாஷ்வாணி இசைத்தூர்.

நேரம் 11:05. நாம் இணைந்திருப்பது தேனும் பாலும் நிகழ்ச்சியில். காற்றோடு காணம் மனதோடு ரீங்காரம் இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 100.3 MHz-இல் கேட்கவிருப்பது இரவு நேரத்தை இனிமையாக்க மனம் மயங்கும் காலத்தை வென்ற கானங்களை கேட்போம் தேனும் பாலுமாக. பாடல் பெட்டகத்தோடு நிகழ்ச்சியினை வழங்க இணைந்திருப்பது அன்பிற்கினியன் பிரபு. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்கவிருப்பது ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குரல்களில்.

தேனினும் சுவைமிகு தெவிட்டாத காவிய கானங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேனும் பாலுமாக வரும் பாடல் விளக்கேற்றியவள் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா குரல்களில் கேட்போமா?

0: மதுரை வானவில் பண்பலை 101.3 MHz கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேனும் பாலும். நேரம் இரவு 11:14. தேனும் பாலும் நிகழ்ச்சியில் வரும் பாடல் ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா குரல்களில் இனிமையான பாடல் இதோ காற்றலையில்.
1: பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர்

காலத்தால் அழியா காவிய கானங்களால் வளிமண்டலத்தை இனிமையாக்கிக் கொண்டிருக்கும் வேளையில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அருணோதயம் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்களில்.

0: நேரம் இரவு 11:23. நள்ளிரவு நெருங்கும் நேரம். ஆகாஷ்வாணி பண்பலையில் தேனமது பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். செவியோரம். அடுத்து வரும் பாடல் அஞ்சரைப்பட்டி 520 திரைப்படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி குரல்களில்.
1: பத்து பதினாறு முத்தம் முத்தம்
2: நித்தம் நித்தம்
1: தொட்டு தரும் பாவை பட்டு கண்ணம்
2: செம்பவளம்
1: கட்டு குலையாத மங்கை வண்ணம்
2: கட்டி தங்கம்
1: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
2: சொர்க்கம் சொர்க்கம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11:27. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தேனும்பாலும் நிகழ்ச்சி, மதுரை பண்பலை 103.3 MHz. தேனும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இது சத்தியம் திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் PC சுலா குரல்களில் ஒலிக்கிறது. இந்த இனிமையான பாடல் கேட்டு ரசிப்போமா நேயர்களே.

நேரம் இரவு 11:33. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். அழகிய காதல் பாடல்களை தேனும் பாலும் நிகழ்ச்சியில் கேட்டு மனம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொடரும் பாடல் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் கேட்போமா? பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே. இது மதுரை பண்பலை.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11:37. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகஹெர்ட்ஸில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் வளம் வரும் அடுத்த பாடல் கொடுத்து வைத்தவள் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா குரல்களில்

நேரம் இரவு 11:41. தித்திக்கும் தேனமது பாடலாக ஒழித்துக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தொடரும் பாடல் முத்து மண்டபம் திரைப்படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11:44. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும் மதுரை ஆகாஷ்வாணி பண்பலை 103.3 MHz. காலத்தால் அழியாத இனிமையான காதல் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக காஞ்சி தலைவன் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் பி சுசீலா குரல்களில் இதோ அப்பாடல்.
0: FM Rainbow 103.3.

நேரம் இரவு 11:49. நள்ளிரவு நெருங்கும் வேளை, இன்னிசையால் மனம் மயக்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ் வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக நானும் ஒரு பெண் திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜன், P சுசிலா குரல்களில் மனம் மயக்கும்.

நேரம் 11:54. இந்த இரவு நேரத்தில் உறங்கும் விழிகளையும் உறங்க விடாமல் இன்னிசையால் இசைத்து கொண்டிருப்பது மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேனும் பாலும். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் 4 கில்லாடிகள் திரைப்படத்திலிருந்து. டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்களில்.

நேரம் இரவு 11:58. நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தேனும் பாலும். ஒழித்து சென்றது தேனும் பாலும் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக அமைந்தது. இதுவரை கேட்ட தேனும் பாலும் நிகழ்ச்சியின் அனைத்து பாடல்களும் நேயர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு தேனும் பாலும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பிற்கினியன் பிரபு.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி கேட்கலாம் நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 மணி வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விடிந்த பின்னும் உறங்காமல் விழிகள் மூடாமல் நேர்லே நீங்கள் இணைந்திருப்பது காற்றின் மொழியில். கேட்கலாமா?
2: காற்றின் மொழி.

0: வாக்கிய பிச்சி.
1: கட்ட

0: நித்தம் நித்தம்
1: தொட்டு தரும் பாவைப்பட்டு கண்ணம்
0: செம்பவளம்
1: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
0: கட்டி தங்கம்
1: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
0: சொர்க்கம் சொர்க்கம்

வசியோ மேனகையோ வான் பிறையோ தாரகையோ இருவிழி மேடையில் எழுதிய ஓவியம் புது நிலவு பூச்சரமு

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: தாகிக்கலையே.
1: கண்ட கண்ட உரத்தை போட்டு காய்கறியை வளர்க்கிற அந்த உரத்தில் கூட ஊழல் பண்ணி எங்க பேரை கெடுக்கிறான். அந்த உரத்தில் கூட

நீ பெண் ஜாதி, நான் ஆண்ஜாதி. அவன் கண்ட ஜாதி ரெண்டு, நம்மிடையே நூறு உண்டு. அந்த வியாதி இங்கே காய்கறிக்கும், வந்ததனால் வம்பு இன்று. அந்த வியாதி இங்கே காய்கறிக்கும், வந்ததனால் வம்பு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

சிகுத்தும் அக்கா மகளே, நீ கை பிடிச்சு கை விளக்கி உலக்கையத்தான் கையம் மாத்தி குத்தும் போது

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இதுவரை நேயர்கள் இணைந்திருந்தது இன்றி செய்கிறது. நேரம் 4:10. திரை இசையில் பக்தி பாடல்கள். லவகுசா படத்திலிருந்தும் பாடல் ஒலிக்கின்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திரையிசையில் பக்தி பாடல்கள் வரிசையில் லவகுசா படத்திலிருந்தும் ஆதிசங்கரர் படத்திலிருந்தும் பாடல்கள்.

0: பொங்கும் மங்கலம். சித்துக்காடு டி ஜி முருகவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: மாம்பலம் எஸ்பி அருளானந்தம் அவர்கள் தவில்.
0: முதலில் வல்லப நாயகசிய முத்துசுவாமி தீட்சித்தர் கிருதி பேகடா ராகம் ரூபகதாளம்.

சித்திக்காடு டிஜி முருகவேல் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து குருலேக எட்டுவண்டி தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் கௌரி மனோகரி, கண்டசாபதாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அதிகாலை வணக்கம் நேயர்களே. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவன் மாதம் 1 பராபவ வருடம் ஆடி மாதம் 7 2026 ஜூலை மாதம் 23 தேதி வியாழக்கிழமை.

மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நாளொரு குரல் குரல் எண் 332.

ஒருவனுக்கு செல்வம் சேருவது கூத்தாடுகிற இடத்துக்கு கூட்டம் சேருவது போன்றதாகும். அது செல்வது கூத்து முடிந்ததும் கூட்டம் விரைவில் கலைவதைப் போன்றதாகும். குறள் எண் 332 அதிகாரம் நிலையாமை.

0: ஒருவனுக்கு செல்வம் சேருவது கூத்தாடுகிற இடத்துக்கு கூட்டம் சேருவது போன்றதாகும். அது செல்வது கூத்து முடிந்ததும் கூட்டம் விரைவில் களைவதைப் போன்றதாகும். குறள் எண் 332 அதிகாரம் நிலையாமை.
1: இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சியும் நேரமும். அதிகாலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சலாக 6:02 சேவை செய்திகள், 6:05 திரையிசை, 6:10 இணைத்தானம் நல்லவை கற்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். ஆறு 6:15 புதிய கலை, இதில் இந்நாளின் சிறப்பும் கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கிளியர், இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையம் பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். 6:45 திரையசை, 6:55 பூந்தொழியர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் தொண்டி ஸ்ரீ ஆதி ஈஸ்வரர் திருக்கோவில் பற்றிய தகவல்கள் வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். ஏழு 7:30 பிரேக்ஃபாஸ்ட் உபயோகப்புகளின் தொடர்ச்சி, 8 மணிக்கு செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சலாக 8:02 பாட்டு வேணுமா விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்பப்பாடலாக ஒழிக்கவிருக்கிறது. 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையசை, காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சலாக. 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சலாக. 10:02 விருப்ப கணங்கள் பகுதியில் என் விருப்பமாக ஒழிக்கவிருக்கிறது. 10:30 ஒருபட பாடல்கள், இன்றைய ஒருபட பாடலாக கடல் திரைப்படத்திலிருந்து ஒழிக்கவிருக்கிறது. 11:00 செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை, நல வாழ்வின் நங்கூரம் கல்லீரல், உலக கல்லீரல் அலர்ச்சி தின

முன்னிட்டு சிறப்பு நேரலை பங்கேற்று சிறப்பிக்கிறார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை இறைப்பை மற்றும் குடல் நோய் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் வினோத் அவர்கள். உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுனன். நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக 12:02 சிநேகிதியே. பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கணங்கள், 1:55 மெல்லிசை. பிற்பகல் 2 மணிக்கு துள்ளல் தாளம், 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக. 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. பிற்பகல் 3:02 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:32 மெல்லவரும் பாட்டு. மாலை 4:02 வசந்தன் கோவழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலை நாட்டக்களம். மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். மாலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் விலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்புக்கள், 7:00 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள், குழந்தைகள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி. 8:30 உழவர் உலகம், மல்லிகை சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர் புளியங்குளம் சி ராமச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம். வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன கேட்கலாம். 9:00 டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் லாஸ் அண்ட் ஜஸ்டிஸ் எபிசோட் 1 கேட்கலாம். 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 4:45 ஆரம்பமாகும். 11:00 மதுரை பண்பலையின் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி கேட்கலாம் பக்தி மாலை. பக்தி மாலையில் முதலாவதாக SP பாலசுப்ரமணியம் குரலிலிருந்து.

நேரம் அதிகாலை 5:04. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. பக்தி மாலையில் தொடரும் பாடல் எஸ் சௌமியா குரலில்.

நேரம் அதிகாலை 5:10. எண்ணங்கள் வளப்பட கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பக்தி மாலையில் தொடரும் பாடல் கோவை ஜலீல் குரலில்.

நேரம் அதிகாலை 5:20. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை, ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் BS சசிரேகா குரலில்.

நேரம் அதிகாலை 5:24. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. நாம் தொடங்கும் ஒவ்வொரு செயலும் இனிமையாகவும் அற்புதமாகவும் தொடங்கட்டும். பண்பலையின் பக்தி மாலையோடு நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் உன்னிமன் குரலிலிருந்து.

நேரம் அதிகாலை 5:29. பக்தி மாலையின் நிறைவுப்படலாக ஒழித்துச் சென்றது அப்பாடல். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். அன்பிற்கினியன் பிரபு. நன்றி நேயர்களே.

ஆகாஷ்வாணி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம். திரைப்படங்களில் இருக்கக்கூடிய பக்தி பாடல்கள் கேட்டு மனம் மயங்கும் நேரமாக இது இசை அமுதம்.